எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 16 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 30 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக
2: அருள்மணி மாலை.
1: நிலையத்தில் நேரம் 6:03.

அன்றாடம் நாம் துவங்கும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி நமக்கு வேண்டும் என்று சொல்லி சென்றது அந்த பாடல். விநாயகரை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் என்று டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் ஆகியோரின் குரல்களில், கீதப்பிரியன் வரிகளில், டி கே புகழேந்தியின் இசையமைப்பில்

0: சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி இசையமைத்து சூலமங்கலம் ஜெயலட்சுமியுடன் பாடிய பாடல் ஒலிக்க கேட்டோம். ஆத்தூர் எம் பெரியசாமியின் வரிகளில்.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No. 1 திடம் அரிசி.
2: அழகான தரமான பட்டு சேலைகளை மிக மிக குறைந்த விலையில் வாங்கிட நம்பிக்கையான சிறந்த இடம் காஞ்சிபுரம். எம் லிங்குஷா சில்க்ஸ் காஞ்சிபுரம்.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No. 1 திடமரசை.

0: எஸ் ஜானகியின் குரலில் கே வி கே சங்கர் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். விஜயபாஸ்கர் இசையமைப்பில்.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நமிழ்வான் திடமரசே.
2: அழகான தரமான பட்டுச் சேலைகளை மிக மிக குறைந்த விலையில் வாங்கிட நம்பிக்கையான சிறந்த இடம் காஞ்சிபுரம். எம் லிங்குஷா சில்க்ஸ் காஞ்சிபுரம்.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.

பி சுசீலாவின் குரலில் பூவை அமுதன் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். எம் ரங்காராவ் இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கங்கையமரன் குரலில் தீபன் அருணாச்சலம் வரிகளில் எம் சதா சசிதரன் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.

பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் பக்தியோடு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிலையத்தில் நேரம் 6:35. அருள்மணி மாலை நிகழ்ச்சியை வந்து பாடல்கள் கேட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்கா அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அபர்ணா நகர் மூர்த்தி, முகமது மியான் அவங்க, அதுக்கப்புறம் புதுச்சேரி கோவிந்தன் பழையட்டேன் வீரமணி பாலன் அவங்க, அருள்குமரன் போட்டிருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து, சூளை ரீஜா மனோகரன், கமலாவரதன், பழனி கவிதா அவங்க போட்டிருக்காங்க, பன்னைப்புரம் மணிகண்டன், கமலாவரதன், மயிலை பட்டாபி அவர் வந்து கூடவே நிறையா பேரோட லிஸ்ட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, ஹேமலதா, பிரபாகரன் அவங்க போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அனைவருக்கும் காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோயிலேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தி ரமேஷ் அவங்க, அன்புராணி அவங்க, மேலப்பேடு தயாலன் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க போடுவீங்கன்னு நம்புறோம்.

சுசீலாவின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கோவை ஜலீல் குரலில், எஸ் எம் முரவத்தள்ளி எழுதியது. நியாஸ் அகமது இசையில் ஒலிக்க கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப்

0: பயன்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29 என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2 முதல் 4 வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்த

0: பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கணங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில வந்து புத்தம் புது திரை இசை பாடல்கள் உங்களுக்காக ஒளி உலா வரும். அதோட கூட அன்றைய தினத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் நாம சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாக நீங்க கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, உங்க பெயர்களோட கூட நீங்க விரும்பின பாடல்களை ஒளி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது காலை 8:02 நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. காலை 9:02 பார்த்தீங்க

கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் 10:02 பார்த்தீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற கேம் ஷோ. அதில் இன்றைக்கி நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து விடைகள் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2952508535 இது ஒரு எண், 2838978711 இது மற்றும் ஒரு என். காலை 11:02 பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சி, அதாவது 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. அதுக்கப்புறம் மதியம் 12 ரெட்ரோ நேரம். இந்த ரெட்ரோ நேரத்தில் வந்து 1980 முதல் 90 வரை அந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்கள் தினம்தோறும் உங்களுக்காக ஒலி உலா வந்துட்டுருக்கு. மதியம் 1 பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க உடனுக்குடன் அதை வந்து நாம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி மதியம் 1:00. மதியம் 2:15 பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3:00 வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற கேம் ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் மாலை நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாலை 5:10 பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி, 6:00 பக்தி மாலை அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது, 6:40 என் விருப்பம், 7:00 திரை கானம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 7:30 பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பார்த்தீங்கன்னா பாட்டும் பயணமும் அப்படிங்கிற நிகழ்ச்சி, 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் 8:05 நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01:25 ஆயிட்ருக்குங்க. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனும்போது தோல்விகளும் வெற்றிகளும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சிப்பது. ஆம், வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சிப்பது.

பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. ஆமாங்க, அதனால் நாம் வந்து முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை இதையெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாம் எல்லாருமே நாம் நினச்ச செயல்களில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு இன்றைக்கி நிகழ்ச்சிகளில் பாடல்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைத்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: ஹாரிஸ் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துலேருந்து ஷான் ரோல்டன் இசையமைச்சு பாடின பாடல் அது. மோகன்ராஜனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: சர்வதேச சிறுகோள் தினம். நம் சூரிய குடும்பத்தில் கோள்கள் மட்டுமன்றி சிறுகோள்களும் சுற்றி வருகின்றன. இந்த சிறுகோள்கள் சூரிய குடும்பம் உருவான போது சிதறடிக்கப்பட்ட வான் பொருட்களால் உருவானவை. இவை கோள்களை போன்ற குறிப்பிட்ட வடிவம் கொண்டவை அல்ல. வடிவிலும் அளவிலும் வித்தியாசமானவை. சிறு பந்து அளவிலிருந்து சிறு நாடு அளவுக்கான சிறுகோள்கள் காணப்படுகின்றன. இந்த சிறுகோள்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படவும் இவற்றை அடையாளம் கண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இவற்றிலிருந்து நம் பூமியை பாதுகாக்கவும் சர்வதேச சிறுகோள் நாள் June 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. பெரும்பாலான சிறுகோள்கள் பூமிக்கு அருகில் வருவதில்லை. ஆனால் பூமிக்கு அருகில் வரும் சிறுகோள்கள் சில பூமியை கடந்து செல்லும் அளவுக்கு

0: நெருக்கமாக வருவதால் அவற்றை விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஏனெனில் சிறிய அளவிலான ஒரு சிறுகோள் கூட பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்தாலோ அல்லது பூமியுடன் மோதினாலோ பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். 2026 உலக சிறுகோள் தினத்தின் கருப்பொருள் என்ன? கோள் பாதுகாப்பு மற்றும் சிறுகோள் மோதல் அபாயங்கள் என்பதாகும். சிறுகோள்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களில் இருந்து பூமியை பாதுகாக்க, சிறுகோள்களை கண்டறிந்து அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொள்ள, நெருக்கடி கால தொடர்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமிடல் ஆகியவற்றில் உலகளாவிய ஒத்துழைப்பின் அவசியத்தை இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. பூமிக்கு அருகிலுள்ள விண்பொருட்கள், சிறுகோள் மோதல் அபாயங்கள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் கோள் பாதுகாப்பு ஆகியவை குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைய இப்படிப்பட்ட நாட்கள் மிகவும் துணை புரிகிறது.
1: சர்வதேச சிறுகோள் தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஹேமா.

0: அப்படிங்கிற படத்துலேருந்து கருணாஸ், கிரேக்ஸ் கருணாஸ் இவங்களோட குரல்களில், கென் கருணாஸ், கருணாஸ் இவங்களோட வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ரெண்டு புலி, மூணு பாத்துக்கு இதான்தானு. நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான்தானு.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷேஷ் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷேஷ் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார்.

0: பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை, சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது.

0: அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல் படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தின் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25:30 ஆயிட்ருக்குங்க. ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நாம் ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னாக்க, தாள், தண்டு, கழி, கோல், கழை இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் போட்டுட்டாங்க. நீங்கள் இன்னும் போடலை அப்படின்னாக்க 8 இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

வீரதீர சூரன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் இவங்களோட குரல்களில், விவேக்கோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சு சுப்லாஷ்னி தனுஷ் இவங்களோட அறிவு அவங்களோட சேர்ந்து பாடின பாடல் இது. அறிவோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்காந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும்ல.
3: அது சரி.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம்

0: மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: தக் லைஃப் அப்படிங்கிற படத்துலேருந்து வைஷாலி சமன், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆர்கே ஆதித்யா இவங்களோட குரல்களில், கமல்ஹாசனோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மையல் அப்படிங்கிற படத்துலேருந்து சின்மயி குரலில் விவேகாவோட வரிகளில் அமர்கீத்தோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிட்டு இருக்குங்க.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है.
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान.
3: ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.

0: மாமன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹெஷம் அப்துல் வஹாப் இசையமைச்சு ஷரண்யா ஸ்ரீனிவாசோட பாடின பாடல் அது. விவேக் ஏக்நாத்தோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: மழையில நிற்கும் சாமி, எங்க வேவ துளி இல்ல நிறைஞ்ச சாமி, கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட காட்டையும் வேட்டையும்.

மாடர்ன் கோடை விழா அப்படிங்கிற படத்துலேருந்து கோல்டு தேவராஜோட குரலில், நெய்வேலி பாரதி குமாரோட வரிகளில், விப்ளினோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதற்கான விடை என்ன அப்படிங்கிறதையும், யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாழ், தண்டு, கழி, கோல், கழை இவை யாவை அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து தாவரங்களோட அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய தூய தமிழ் சொற்களை இதெல்லாம், அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் தூய தமிழ் சொற்கள்னு இருக்குது, இலக்கண சொற்கள்னு இருக்குது, இலக்கிய சொற்கள் அப்படின்னு இருக்குது. இது வந்து தூய தமிழ் சொற்களில் வந்து தாவரங்களோட ஒவ்வொரு பகுதியும் குறிக்கக்கூடிய சொற்கள் தான் இந்த தாழ், தண்டு, கழி, கோல், கழை அப்படிங்கிறதுலாம். சரியான விடை போட்ட நேயர்கள் எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, டிநகர் ரங்கராஜன், அதுக்கப்புறம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க, விச்சூர் ராஜி ராஜ்குமார், மந்திரமூர்த்தி ஆச்சாரி, அதுக்கப்புறம் சிவன் அருண் அவங்க போட்டிருக்காங்க, மாலினி தேவி அருணாச்சலம், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழை இசை அஸ்வினி நாகராஜ், மயிலை பட்டாபி அவங்க வந்து அவங்களோட கூட வந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காரு. வீரதுரை அவங்களும் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்காங்க. ஆரணி பாப்பாம் பட்டி ஆண்டாள் தேவமணி அவங்க, அடையாளம் பட்டு ராஜேஸ்வரி ஆசீர்வாதம் இன்னொரு பதிவு போட்டுட்டாங்க. ஓகே, ராஜமாணிக்கம் கோபி அவங்க போட்டிருக்காங்க, நெல், கேழ்வரகு போன்ற தாவரங்களின் அடிப்பகுதி வந்து தாள், கீரை வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி தண்டு, கரும்பின் அடி வந்து கழி, நெட்டி மிளகாய் செடி ஆகியவற்றின் அடி வந்து கோல், அதுக்கப்புறம் மூங்கிலின் அடி வந்து கழை அப்படின்னு சொல்லிட்டு, கேட்டவை அனைத்தும் தாவரங்களின் அடித்தண்டுகளை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆகும். ஒவ்வொரு தாவரத்தின் அடிப்பகுதியும் அதன் தன்மைக்கேற்ப எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொற்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்களும் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஏழு கிணறுலேருந்து அபு தாஹிர் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சேகா அவங்க, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க, சாமுனி அவங்க போட்டிருக்காங்க கும்மணன் சாவடி, அதுக்கப்புறம் வேற யாரு, ராமகிருஷ்ணன் அவரே போட்டிருக்காரு இன்னொரு பதிவு, பாபு முள்ளக்காடுலேருந்து, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க போட்டிருக்காங்க, மேலப்பேடு தயாலன், சேகா அவங்க, கீதா ராஜகோபாலன் அவங்க பாபு முள்ளக்காடுலேருந்து போட்டிருக்காங்க, பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் அவங்க, அன்புராணி அவங்க, பிரபாகரன், அதுக்கப்புறம் வந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாலா ஜெயச்சந்தர் அவங்க போட்டிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், அவங்களும் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்காங்க. அள்ளி நகரம்லேருந்து மகாதேவன் அவங்க, அப்புறம் பாலா ஜெயச்சந்தர் அவங்க இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க. ஓகே, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா அவங்க ஆன்சர் போட்டிருக்காங்க. பிரபாகரன் அவரும் வந்து இன்னொரு பதிவு போட்டு, வெற்றிக்கு தொடர் முயற்சி வேண்டும், தோல்வி நிரந்தரமில்லை போன்ற சிந்தனை துளிகள் உடன் நிகழ்ச்சியை தொடங்கியது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நட்ராஜ்

சேரன் சுப்பையா அவங்களும் கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாராவது ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தெய்வமணி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரே நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. முத்துக்குமரன் வில்லிவாக்கம்லேருந்து அவங்களும் போட்டிருக்காங்க. டி நகர்லேருந்து ரமா ரவி அவங்க, ஹரிஹரன் அவங்க அவங்க வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், பர்வத வர்தினி அவங்க, ராஜமாணிக்கம் கோபி அவங்க, சூளை ரீஜா மனோகரன் அவங்க இவ்வளோ பேரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் கேட்ட அந்த கேள்விக்கான விடையும் போட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் சரியான விடை கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
4: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், உங்கள் கூட இணைய போகிறது நான் உங்க மகி விஜயகுமார். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. லப்பர் பந்து படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அம்மா பேட்டை இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேம்லதா, சந்தோஷ், திரல், ஆதித், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம், மேட்டு திரு, பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமிலன், இளையான்குடி, இக்பால், சித்தி, கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூறு ஃபாத்திமா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணைஞ்சிருங்க.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: 102.3 FM.
2: எட்டு 11 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். ஃபைனலாக காளிதாஸ் 2 படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிங்க. இந்த பாடல திருமழிசை கஸ்தூரி, அருணா சேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ் அண்ட் காமராஜர் திரு, தீபா பிரகாஷ், மண்ணூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரியம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், அம்பத்தூர், எஸ்வி நகர், எம்டி ரவிச்சந்திரன், விருகம்பாக்கம், இளங்கோ நகர், மண்ணை, ஜேபி, இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இப்போது உங்களுக்கு சூப்பரான சாங் வரப்போகுது.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வெந்து தணிந்தது காடு படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக சொல்லியிருக்காங்க பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியனக தமிழினி இமை தருண் நட்சத்திரா அவந்திக்கான்பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள் சாயிரம் நகர் சங்கர நாராயணன் ஹேம்லதா திருப்புடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரசை தண்டலம்

பரந்தாமன் பாளையம், பரந்தாமன் பாளையம், ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு, பெரவல்லூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர் அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.
2: உங்கள் விருப்பம். இப்ப அடுத்ததா உங்களுக்காக புலிவால் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. தீட்டால மாதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம் உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாபா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சிகப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: 102.3 இது ஃபன் ஜோன்.
1: உங்கள் விருப்பம்,
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: 8:30 ஆகுது, உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ லெட்டர்ஸ் மூலமா உங்களோட விருப்ப பாடலாம் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில இப்போ உங்களுக்காக வலிமை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை வந்து மஞ்சள் நீர் காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னி வாக்கம் ராமஜெயம், புருஷை வாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மீட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஃபைனலாக சரவணன் இருக்க பயம் என் படத்தில் அந்த பாட்டு கேட்டீங்க. இந்த பாட்டில் இந்த பாட்டை வந்து உங்கள் விருப்பமில் கேட்டவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில், சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, குஷ்மிதா, பவியுகத்தீரன், நாட்டாரம்பள்ளி, வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார் பிடி, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, ஸ்ரீமான், சூர்யா, செங்கல்பட்டு, பத்மா, ஆற்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி, குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு, அன்பு, கர்நாடக மாநிலம், பங்காரிப்பேட்டை, சுரேந்தர், இந்திரா, இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்ப புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
0: டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:41 ஆகுது. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக என்னை அறிந்தால் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அகழவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவூசி, திரு ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழுடோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், பொன்னியம்மேடு, வண்ணை, கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, விஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்ட.
1: ஏய் கண்ணுக்குட்டி,
2: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
1: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?
2: சொல்லுங்க மாமா குட்டி.
1: லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி.

0: 102.3 FM.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: இப்ப அடுத்ததா உங்களுக்காக குலே பகாவலி படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. உங்கள் விருப்பம் தான், கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இந்த பாடலை வெளிவாக்கும் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மதுரை மாவட்டம் வண்டியூர், சௌராஷ்டிரபுரம், சக்தி, ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி, குமரன், சிவமஞ்சுலா, குற்றாலலிங்கம், அஸ்லீத், பவ்யஷா, பவிஷ்யா, உபேந்திரன், ஜேடி மணிகண்டன், ஓகே சிவா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு எனஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக உங்களுக்காக காந்தி டாக்ஸ் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமது, எஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ரஃபி, காதர் ஹமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நசரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாஹின் ஷா, ஷேக் ஷயாத் ரிஸ்வான், ஷமீமா பாபு, பானு, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரோகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா

9:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி கலக்கல்லரங்கம். மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்ல எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கோம் பாருங்க, அப்ப இருக்குங்க நம்மளுக்கான தைரியமே. ஏன்னா பார்த்துக்கலாம்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, அங்கதான் இருக்கு உங்களோட போல்னஸே. மக்களே, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கிடையாது, நான் சொல்கிற வார்த்தையை சும்மா சர் சர் சர் சரும் கண்டுபிடிச்சி அசத்தெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, நான் எழுத்துக்கள் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்வேன், அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுங்க. செம நீத்தெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அதே மாதிரி அமோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நீங்கள் கால் பண்ணுங்கள் 209-522-8053-2838-9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் ரிப்பீட் பண்ணுறேன், 28-38-98-71-29-52-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என் கூட ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இப்போ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக ஆயுத எழுத்து படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க. இது கலக்கலரங்கம் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: போலீஸ்
5: மிஸ் சீமா?
4: ஆமாங்க.
5: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
4: நான் என்ன பண்ண?
5: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
4: டிஜிட்டல் அரெஸ்டா?
5: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
4: இவ்ளோ பணமா?
5: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
4: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
5: என்ன
4: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
6: ஹலோ மம்மா.
4: ஹாய்.
2: RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: கலக்கல் அரங்கம் கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் தமிழ். எஸ், முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்ல நான் ரெடியா இருக்கேன், நேயர்களும் ரெடியா இருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கேட்டுலாம், அதுக்கப்புறமா நம்ம சொல்லிடலாம். ஹலோ, வணக்கம். கார்த்திக். எப்படி கார்த்திக், கரெக்டா வந்துடுறீங்க, சூப்பரா ஆன்சர் பண்றதுக்குன்னு. உங்களுக்காகவே ஈஸியா வருதுங்க, இது ஒரு ஸ்போர்ட்ஸ். இது ஒரு விளையாட்டு.
6: கால்பந்து.
7: நான் சொல்லலங்க, நான் சொல்லல. உங்களுக்காகவே எல்லாமே ஈஸியாவே சிக்குது, வர்றீங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறீங்கல்ல.
6: ஆமா மேம்.
7: சூப்பர் சூப்பர், வெல்டன்.

சூப்பர், தேங்க்யூ சோ மச். ஓகே, வந்தாங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, சிக்ஸர்ன்ற மாதிரி தான் வந்தாங்க, ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. சூப்பர் மக்களே, இதே மாதிரி நீங்களும் செம்ம டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுவீங்களா, கால் பண்ணுங்கள் 28 38 91 29 53 இந்த எண்களுக்கு நான் கால் பண்ணுங்கள். நீங்கள் நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது சிக்கலான வேர்ட்ஸாக எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் டயல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, எஸ் வந்தாச்சு, விருமாண்டி படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: 102.3 FM. கலக்கலரங்கம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில். இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். நிலவுக்கு வர நீ, கடைசி எழுத்து இம். என்ன வேர்டா இருக்கும்? எல்லாரும் க்ளூக்கு தான் கரெக்டாக இருக்கீங்க. ஓகே, நான் இப்போ க்ளூ கொடுக்கறது பெரிய பெரிய டாஸ்காக இருக்க போகுது. பல இடங்களில் பல தலைவர்களுக்காக இதை வைப்பாங்க. இது ஒரு படம் பேர் கூட இருக்கு.
1: என்னம்மா?
0: படம் பேரும் இருக்கு.
1: ஓகேங்களா?
0: இந்த படம்

0: படத்துல வந்து கார்த்திக் அவர்கள் நடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
1: நீல அரிசி இம்மா.
0: ஆமா, இது கொஞ்சம் அவங்களுக்காக தலைவர்களுக்குன்னா முன்னாள் தலைவர்களுக்கு அந்த மாதிரி என்னவா இருக்கும்?
1: முன்னாள் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க, நினைவு சின்னம்.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: என்னங்க?
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வார்த்தையில தேடுறத விட இதுக்கான க்ளூவை தேடுறதாங்க பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. பட் எனிவே, அப்படி நான் சொல்லியும் சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, நீங்கள் தான் வேற லெவல். ஸோ மக்களை, நீங்களும் கால் பண்ணுங்க. 2958-0853-2838-38-78-71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சுக்ரன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: எப்பவுமே இசைக்கு நாம ஃபேன்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 102.3 FM தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1.
3: கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 9:31 ஆகுது. உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததா வர நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
4: சந்திரசேகர் பேசுறேன்.
3: சந்திரசேகர் சொல்லுங்க. டெய்லி இவங்களா கரெக்டா அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க பா. சொல்லுங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
4: சொல்லுங்க மகி மேம்.
3: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து சொல்லிடலாமா? இப்போ ஆட்சியில இருக்கவங்க, இப்போ ஆளுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டை ஆள்றவங்க, அவங்க அவங்க இருக்கிறத என்ன சொல்லுவாங்க?
4: அவங்க
3: இருக்கிற பொறுப்பை என்ன சொல்லுவாங்க? அவங்க குடுக்கிற உத்தரவுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க?
4: உத்தரவுகள்
3: அவங்களுக்கு ஒரு, ஐயோ நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுவோம் போல இருக்கே ஆன்சர.
4: அவங்களுக்கு ஒரு அடையாளம், அடையாளம்,
3: அடையாளம்ங்கிறத விட அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, அங்கீகாரம், அங்கீகாரம் கூட சொல்லலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து வேற, அதே பேஸ் பண்ணி தான் வரும். பவர், பவர், பவர், அதிகாரம்,
4: அதிகாரம்,
3: அங்கீகாரம் சொன்னீங்களா, அதிகாரம்.
4: சூப்பர்,
3: ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே நேயர்களே, எப்படி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லி எப்படி கரெக்டாக ஆன்சர் வந்தால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆன்சரை சூப்பராக சொல்லிட்டாங்க, அவங்களும் சொன்னாங்க, நானும் சொல்லிட்டேன்.

வேளை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 59 53 இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நேர்களே கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு வழி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டட் காலர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் கால் பண்ணுறது நான் எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை, நான் ஃபோன் நம்பர் கூட பார்க்குறதில்ல, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் புது காலர்ஸ்க்கும் லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இதில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதனால தான், சரிங்களா? இப்போ உங்களுக்காக இந்த படத்துலேருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பாட்டு தான் வருது. வேட்டையாடு விளையாடு படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஃபைனலாக காதல் படத்தில் இருந்து சாங் கேட்டு முடிக்கும்போது 9:45 ஆகுதுங்க. கலக்கலரங்கம் கேட்டுட்ருக்கீங்க, 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்கள், அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க? ரதி பாலாஜி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கான எழுத்தை நான் சொல்லிடலாமா? முதல் எழுத்து நே, குரில். கடைசி எழுத்து டி. க்ளூ என்னன்னா, கவர்மெண்ட் சில நேரங்களில் எப்படி சொல்லுவாங்க, அவசர காலம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க, நிதி பற்றாக்குறை எப்படி சொல்லுவாங்க, என்ன வார்த்தையா இருக்கும்? நெகட்டிவ் இல்லைங்களே, இங்கிலீஷ் வார்த்தை இல்லை, தமிழ் வார்த்தை
1: தான்.
0: தெரியலைங்களா? சரி, ஓகே, நம்ம அடுத்த நேரம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கிஷன்.
0: பேரை ரிப்பீட் பண்ணிடுங்க.
2: அவங்களுக்கு மட்டும் ஈஸியாக கொடுத்துட்டீங்க, நமக்கு ஈஸியாக கொடுங்க.
0: உங்களுக்கு ஈஸியாக கொடுப்போம், நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்க. உங்கள் பேரை சொல்லவே இல்லைங்களே, எங்களுக்கு கிளியராகவே
2: விழலை.
0: சரி, ஓகே, நான் கேட்டிங்களா, க்ளூலாம் கொடுத்துருந்தேன்.
2: நமக்கு நாலு அடிக்கிறதுக்குள்ள
0: அடிப்போம், அடிப்போம். நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அது என்ன எழுத்து அப்படிங்கிறத நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எழுத்து நே, கடைசி எழுத்து டி.
2: முதல் எழுத்து
0: நே, குரில் நே, நெற்றிக்கண்ணுக்கு வரக்கூடிய நே. ஹலோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவர் தெரியும் தெரியல சொல்லாமே நான் லைன்ல வரேன்னு போயிட்டாரு, அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
3: ராஜேஸ்வரி, நீலமங்கலம் கனடா பஞ்சாயத்து பேசுறேன் மேடம்.
0: ஹாய் ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க
3: மேடம்.
0: என்னங்க
3: நெருக்கடி நிலைன்றாங்க?
0: நெருக்கடி,
3: நெருக்கடி.
0: சூப்பர், சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. மூணாவது நேரா வந்து தென்னறடிக்க வச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்களா, சூப்பர், வேற லெவல். தேங்க்யூ சோ மச், நீங்க கரெக்டா ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கு. ஸோ மக்களே, மீன்வால் இப்போ வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கு, நீங்க உடனே கால் பண்ணுங்க. 28 38 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக இந்த படத்துல இருந்து பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டைக்காரன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இட்ஸ் 102.3 சிம்பிளி டென்ஷன் ஃப்ரீ
1: முழுமையான கொண்டாட்டம்.
2: கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கே வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த சாங் ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி கால் பண்ண நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. சூப்பராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வேறு லெவல். நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறனால தான், தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி ஆர்வம் காட்டி இவ்வளோ நல்லா ப்ளே பண்ணுறதுனால தான் எனக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் க்ளூலாம் வந்து வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஐடியாலாம் வருது. ஸோ மக்களே, அதுக்கெலாம் காரணமே நீங்கள் தான். சூப்பர், வேறு லெவல். இன்றைக்கி கால் பண்ண எல்லாம் நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இதோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க மகி விஜயகுமார். மீண்டும் உங்க எல்லாரையும் 12 o'clock மீட் பண்றேன். அடுத்த ஷோக்காக நம்ம ஆர்ஜே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டெடினா இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இருக்கின்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறச்சி நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:03 ஆயிட்டுருக்குங்க. விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக தயாராக இருக்குது. நேர்களாகி நீங்கள் தொலைபேசியில் வந்து அதற்கான விடைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொலைபேசி எண்கள் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 2952205853 இது ஒரு எண். 2838989871 இது மற்றும் ஒரு எண். இன்னொரு தடவை ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 2952085853 இது ஒரு நம்பர். 2838989871 இது இன்னொரு நம்பர். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், ஸோ தற்போது இப்போ சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விடையளிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.

ஸோ நிகழ்ச்சியில் என்ன மாதிரி பாடல்கள் உங்களுக்காக வலம் வர இருக்குது அப்படின்னா, முதல் பாடல் 12B அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்க போகிறோம். கே அண்ட் பிரசாந்தி இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் 4:40 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் நினைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், அதாவது விளையாட்டுத் துறையில் சமீபத்தில் நிறையா நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு, அதில் என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாக்கா இன்றைக்கி நிகழ்ச்சிகளை நாம் கேட்க போகிற கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லா விளையாட்டுகள் பற்றியும் கேள்விகள் தயாராக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உலக அளவில் நிறையா விளையாட்டுகளில் நிறையா போட்டிகள் நடந்துட்டுருக்கு, அது எல்லா சம்மந்தமாகவுமே நம்மக்கிட்ட கேள்விகள் இருக்குது. அண்ட் இந்திய வீரர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சாதனைகள் சமீபத்தில் நிறையா விளையாட்டுகளில் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களோட அந்த வெற்றி கதைகள் பற்றியும் நாம் வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே வந்து பல பயனுள்ள தகவல்கள், அதேமாதிரி நேர்களாக நீங்களும் கூட ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் சாதனைகள் பண்ணவங்களை பற்றி நேர்களாக நீங்களும் கூட வந்து ஃபோன்லைனில் வந்து நிறையா எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் நீங்களாமும் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் மூலமாகவும் நம்ம நிறையா நிகழ்ச்சிகளில் விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் தான் இன்றைக்கும் நாம் வந்து விளையாட்டுத் துறையில் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: சரி, முதல் நேயர் வந்தாச்சு. வணக்கம், யார் பேசுறீங்க? கலா, இங்க இருந்து அரக்கோணம்ல இருந்து. ஓகே, சமீபத்துல இந்தியாவோட பெருமை மிக விருதுகள், பத்மா விருதுகள் சொல்லுவோம்ல, பத்மபூஷன், பத்மஸ்ரீ அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல இந்திய டென்னிஸ் வீரர் ஒருத்தருக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு, பேர் என்னன்னு தெரியுமா?
2: அதாவது
0: இந்திய ஓபன் ஷூட்டிங் காம்படிஷன், ஷூட்டிங்னாக்க துப்பாக்கி சுடுதல் இருக்கு இல்லையா, அது வந்து ஜூலை மாதம், அதாவது நாளிலேருந்து ஜூலை மாதம் துவங்குது இல்லையா, ஜூலை மாதம் ஒரு போட்டி நடக்க இருக்கு நம்ம தேசிய அளவில். ஓகேயா, அந்த போட்டிகளுக்கு இரு வீரர்களோட பேர் வச்சுருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து சமீபத்தில் இறந்துட்டார் அந்த துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுத் துறையில் சாதனை பண்ணி இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் பெருமை தேடி தந்த ஒருத்தர் வந்து போன வாரம் இறந்துட்டார். அவரோட பேர் கூட இன்னொருத்தரோட பேர், இவங்க ரெண்டு பேரோட பெயர்களை தான் வந்து அடுத்த ஜூலை மாதம் நடக்க இருக்க இந்திய ஓப்பன் ஷூட்டிங் போட்டிகளுக்கு வைக்க போகிறாங்க. யார் யாருன்னு தெரியுமா?
2: தெரியல.
0: துப்பாக்கி சுடுதல்னாக்கா உங்களுக்கு யார் தெரியும்? இந்தியாவில் சர்வதேச அளவில் நமக்கு நிறைய பெருமைகள் தேடி கொடுத்தவர், சமீபத்தில் இறந்துட்டார் அவர். ஆக்சுவலாக
2: எனக்கு முதல் முதல்ல வெள்ளி வாங்கி கொடுத்தவர் ராஜ் வத்தம் சிங் ரத்தூர், அவர் தான் ஞாபகம் வருது.
0: ஓ சரி, ஓகே. இது வந்து ஜஸ்பால் ராணா. ஓகேயா, ஜஸ்பால் ராணா அவரோட பேரை வந்து ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் விளையாட்டுகளுக்கும், ராஜா ரந்தீர் சிங் அவரோடது வந்து ஷார்ட் கன் விளையாட்டு பிரிவுகளுக்கும் வைக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் வைக்க போறாங்க.
2: நன்றி.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் கூட வந்தாச்சு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. யாரு? இல்ல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, கிளியரா சொல்லுங்க. ராஜேஷ், எங்க இருந்து? ஹலோ, வாய்ஸ் கிளியரா இல்ல சார், கட் பண்ணிட்டு வேற லைன்ல ட்ரை பண்ணீங்களா?
3: மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: கோயம்புத்தூரா?
3: ஆமா மேடம்.
0: ஓ சரி, ஓகே ஓகே, இப்போ கேக்குது சார் கிளியரா. ஓகேயா, இப்போ கால்பந்து போட்டிகள், உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் நடக்குது இல்லையா? அதுல வந்து ஜப்பான் அணி வந்து வின் பண்ணினாங்கனாக்க அவங்க பார்வையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம போன வாரம் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அவங்க வந்து வின் பண்ண உடனே அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த அரங்கத்தை கிளீன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போன வாரம். இப்போ வந்து இன்னொரு நாடு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க நாடு வின் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த விளையாட்டு வீரர்கள் ஆக்சுவலாக

0: அந்த விளையாட்டு அரங்கத்தில் உட்காந்துட்டு படகு துடுப்பு எடுக்கிற மாதிரி குழுவாக உட்காந்துட்டு கையாலேயே சைகை மாதிரி காமிப்பாங்களாம். எந்த நாடுன்னு தெரியுமா?
1: தெரியலையே மேடம்.
0: நார்வே. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கப்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: கேட்கலாமா கேள்வி? ஓகே. ஆரிஃப் முகமது கான், ஸ்டான்சின் லண்டப், இவங்க ரெண்டு பேருமே இந்தியர்கள் தான். இந்தியர்கள் தான் முதல் இந்தியர்கள் இன்டர்நேஷ்னல் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட 10,000 US dollars கிராண்ட் அது கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமானவங்க?
3: அந்த பேர் மட்டும் சொல்லுங்க.
0: ஆரிஃப் முகமது கான், ஸ்டான்சின் லண்டப், ரெண்டு பேருமே இந்தியர்கள். முதல் தடவையா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து இந்த மானியம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து US dollars 10,000 US dollars கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும். எந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமா?
3: அவர் பேர் ஸ்டான்விக் தானே சொன்னீங்க.
0: ஸ்டான்சின் லண்டப். ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டா மற்ற நேயர்கள் கோச்சுப்பாங்க. ஸ்கீயிங். ஓகேயா? நன்றி.
3: எது மேம்?
0: ஸ்கீயிங். ஸ்கீயிங். ஸ்கீயிங்.
3: ஓகே. ஓகே.
0: ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் நாம இன்னைக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தமாக தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு இடையிடையே. அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க, உள்ளம் கொள்ளை போகுதே அப்படிங்கிற படத்துலேருந்து. தேவன், ஹரிணி இவங்களோட குரல்களில், கலைக்குமாரோட வரிகளில், கார்த்திக் ராஜாவோட இசையமைப்பில் 4 நிமிடங்கள் 15 நொடிகளுக்கு உண்டான பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். விளையாட்டுத்துறை சம்பந்தமாக கேள்விகள் கேட்கறச்சே நேயர்களாகி நீங்கள் வந்து அதுக்கு தொலைபேசியில் வந்து விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. தொலைபேசி எண்கள் என்னென்னு சொல்கிறோம். 2952208535 இது ஒரு எண். 2838987171 அப்படின்னு சொல்கிறச்சே ஒரு நேயர் வந்தாச்சு. வணக்கம்
1: மேடம். வணக்கம், பாஸ்கர் டீனர் மேடம்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
1: போல மேடம், சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, சவிதா புனியா, ரோஹித் சர்மா, விஜய் அமிர்தராஜ், இவங்க மூணு பேருக்கும் என்ன காமனா இருக்கு? மூணு பேருமே விளையாட்டுத்துறை சேர்ந்த இந்தியர்கள். சவிதா புனியா, ரோஹித் சர்மா உங்களுக்கு தெரியும், விஜய் அமிர்தராஜ் தெரியும். மூணு பேருக்கும் என்ன ஒற்றுமை?
1: கிரிக்கெட் தானே மேடம்.
0: யாரு? விஜய் அமிர்தராஜ் கிரிக்கெட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியே இன்னைக்கு நம்ம அவரை பத்தி தானே கேட்டோம்.
1: ஆமா மேடம்.
0: அவர் எந்த விளையாட்டு? டென்னிஸ்.
1: டென்னிஸ். அவர் சரி மேடம், தெரியும் மேடம், தெரியும்.
0: ஆமா, ரோஹித் சர்மா கிரிக்கெட்டு, விஜய் அமிர்தராஜ் டென்னிஸ், சவிதா புனியான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி. இவங்க மூணு பேரும் வெவ்வேறு விளையாட்டு துறையை சேர்ந்தவங்க, ஆனா மூணு பேருக்கும் ஒரு ஒற்றுமை சமீபத்துல. என்ன
1: ஒரே ஒற்றுனா? ஒரே மாநிலமா மேடம்?
0: இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம விஜய் அமிர்தராஜ் பத்தி என்ன கேள்வி கேட்டோம்?
1: நான் கவனிக்கல மேடம்.
0: பத்மபூஷன் விருது அவருக்கு கிடைச்சதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ இப்போ இவங்க மூணு பேருமே பத்மா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பத்ம விருதுகள் வாங்கினவங்க. சவிதா புனியா, சவிதா புனியா யாருன்னு, இந்திய பெண்கள் ஹாக்கி அணியில இருக்கிறவங்க சவிதா புனியா. இவங்களுக்கும் பத்மா விருது கிடைச்சிருக்கு, ரோஹித் சர்மாக்கு கிடைச்சிருக்கு, விஜய் அமிர்தராஜ்க்கும் பத்மா விருது கிடைச்சிருக்கு. சரியா?
2: என்ன
0: விளையாட்டு பத்தி நீங்க சமீபத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க?
2: என்னது
0: விளையாட்டுத்துறை சம்பந்தமானது கேட்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் கேட்டேன்.
2: எனக்கு வந்து
0: ஹாக்கி விளையாடுவீங்களா? ஓகே, இப்ப பாருங்க, மாரியப்பன் தங்கவேலு, தன்ராஜ் பிள்ளை, குகேஷ், இவங்க மூணு பேருக்கும் உள்ள ஒற்றுமை. இருங்க சார், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணாதீங்க. ஹாக்கி, அவர் கரெக்டு. நீங்க ஹாக்கின்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த கேள்வி செலக்ட் பண்ணினேன். பட் என்ன கேள்வின்னு, மாரியப்பன் தங்கவேலு, தன்ராஜ் பிள்ளை, குகேஷ், இவங்க மூணு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? மூணு பேருமே வெவ்வேறு விளையாட்டுத்துறை. இப்ப போன கேள்வியும் அதே மாதிரிதான் நம்ம கேட்டோம். வெவ்வேறு விளையாட்டு துறையில இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன ஒற்றுமைன்னு கேட்டோம், அதே மாதிரிதான் இதுவும். மாரியப்பன் தங்கவேலு, தன்ராஜ் பிள்ளை, குகேஷ், மூணு பேருக்கும்.
2: மாரியப்பன் வந்து இது ஏதாவது பாட்டு
0: இல்லங்க, விளையாட்டுத்துறை சம்பந்தமா மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்க மூணு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கேல் ரத்னா விருது வாங்கினவங்க.

0: விளையாட்டு துறையில இந்திய அரசு வந்து கேல் ரத்னா விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். கட் பண்ணிட்டார் அவரு. அதான், ஸோ இந்திய அரசு வந்து விளையாட்டு துறையில் ஒவ்வொரு ஆண்டும் கேல் ரத்னா விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு, தன்ராஜ் பிள்ளை, குகேஷ் இவங்க மூணு பேருமே அந்த கேல் ரத்னா விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓகே, கேட்கலாமா? தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் பத்தின பொதுவான விதிமுறைகள் ஏதாவது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
1: வேற
0: ஏதாவது தெரியுமா?
1: வேற வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொல்றது, நிறைய இருக்கு சொல்றதுக்கு. என்ன சொல்லலாம், இப்ப இந்த 14 வயசுல உங்களுக்கு இப்ப நம்ம ஐபூசூர் வந்து அடிக்காது பாத்தீங்களா, கிட்டத்தட்ட உலகத்துல எந்த நாட்டுலயுமே கிடையாது. அது ஒரு விஷயம்.
0: ஓகே ஓகே, நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க, மத்த நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
0: இப்ப வந்து இவர் வந்து முன்னாடி வந்த நேயர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், வந்து சின்ன வயசுல கிரிக்கெட்ல இந்திய அணியில சாதனைகள் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாரு. அதே மாதிரி 14 வயது நிரம்பிய இதான் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செஸ்ஸில் சதுரங்கத்தில் புது கிராண்ட் மாஸ்டராக டிக்ளேர் ஆயிருக்காரு. செஸ் சதுரங்கத்தில் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது தான் அதிகபட்ச அங்கீகாரம். இவரும் இந்தியர் தாங்க. இவரும் இந்தியர் தான். கேட்க போகிற கேள்வி, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த 14 வயது சிறுவர் அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை இல்லை, இதான் வாஸ் வாஸ் அப்படிங்கிற பேரை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். ஆக்சுவலா வாஸ் கோவா. சரிங்களா? கோவா கோவா. ஓகே, நன்றி. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, ஸ்டார் அப்படிங்கிற படத்துலேருந்து சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசை அமைப்பில்

0: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक, जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை சம்பந்தமா கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன், கேள்வி ஜெயசீரன் குழம்பாண்டபடிவா.
3: ஓகே, கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
4: முயற்சி பண்றேன்.
3: கால்பந்து போட்டிகள் பாத்துட்டு இருக்கீங்களா?
4: அம்மா,
3: கால்பந்து போட்டிகள், உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் பாத்துட்டு இருக்கீங்களா? ரொம்பவே ஒரு சின்ன நாடு, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப குட்டி நாடு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க உலக கோப்பை கால்பந்து போட்டியில, கலக்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்பெயின், உருகுவே, சவுதி அரேபியா, இவங்க மூணு பேரோடையும் போட்டி போட்டு டிரா பண்ணிருக்காங்க மேட்சை, ஓகேயா. அவன் அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா 550,000 கிட்டத்தட்ட தான் மொத்த நாட்டோட மக்கள் தொகையே. அந்த நாட்டோட பேர் சொல்ல முடியுமா? உருகுவேவே இவங்க வந்து டிரா பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்ன நாடு, மொத்தமே 500,000 மக்கள் தான் இருக்காங்க அந்த நாட்டிலேயே மொத்தமாக சேர்த்து. உருகுவேயோட விளையாடி டிரா பண்ணிட்டாங்க, ஸ்பெயினோட விளையாடி டிரா பண்ணிட்டாங்க. ஸ்பெயின் வந்து கால்பந்தில் எவ்வளோ பெரிய அணி, அவங்க கிட்டேயே டிரா பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியாவோட விளையாடி டிரா பண்ணிட்டாங்க. ஓகே, கேப் வெர்டே அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு, கேப் வெர்டே அப்படிங்கிற நாடு, இந்த நாடு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த மொத்த நாட்டோட மக்கள் தொகையே 500,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால்பந்து போட்டிகள் வந்து மூன்று இடங்களில் நடந்துட்டுருக்கு, அமெரிக்கா, மெக்சிகோ, அதுக்கப்புறம் வந்து கனடாவில் நடக்குது இல்லையா. ஸோ இந்த அமெரிக்காவோட ஒவ்வொரு மாநிலமுமே இந்த மக்கள் தொகை, அதாவது 500,000 மக்கள் தொகையோட ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு, அவங்க வந்து முதல் முறையாக கால்பந்து போட்டிகளில் பங்கு பெற்று இந்த மாதிரி ஒரு தடம் படுத்திச்சு இருக்காங்க அப்படின்னாக்க, அந்த டீம் எஃபர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த விளையாட்டில் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ முயற்சி செஞ்சால் வெற்றி அப்படிங்கிறது சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலும் சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கேப் வெர்டே அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன நாட்டோட இந்த வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம்.
5: காலை வணக்கம்.
3: யார் பேசுறீங்க? நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன். ஓகே, கேள்வி கேட்கலாமா?
5: கேளுமா.
3: விளையாட்டு துறையில உங்களுக்கு இப்ப சமீபத்துல என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க?

0: எனக்கு இந்த கால்பந்து ஓரளவுக்கு தெரியும் மேடம்.
1: கால்பந்து ஓரளவுக்கு தெரியுமா?
0: வெளிநாட்டுல போய் ஆடுறது கிடையாது, கிரிக்கெட் தான் ஆடுறாங்க.
1: சரி, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: திருநெல்வேலூர் கணபதிங்க.
1: ஓகே, கேள்வி கேட்கலாமா? ஓகே, கிராண்ட் பிரிக்ஸ் கார் போட்டிகள் பார்த்துட்டு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராண்ட் பிரிக்ஸ் ஜிபி கார் போட்டிகள். பின்னாடி ட்ரெயின் சத்தம் கேக்குது இல்லையா? பண்ணிருக்காங்க. அதுல எட்டாவது போட்டி நடந்தது, அதுல வின்னர் வந்து ஜார்ஜ் ரசல் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நாட்டுல நடந்தது அப்படிங்கறது தான் கேள்வி. நன்றி. நிகழ்ச்சியில நாம அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துல இருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, பூவெல்லாம் உன்வாசம் அப்படிங்கிற படத்துலேருந்து. தேவன், கிளின்டன் இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், வித்யாசாகரோட இசையமைப்பில், 5:40 நொடிகளுக்கு உண்டான நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: வில்லன் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். நேர்களாகி நீங்கள் வந்து இதில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952508535 இது ஒரு எண், 2838971 இது மற்றும் ஒரு எண். இந்த எண்களில் நீங்கள் தொலைபேசியில் வரலாம். இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, கேள்வி கேட்கலாமா? அதாவது குவீன் ஆஃப் சென்டர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவங்க இவங்க, அதாவது சென்டர் கோர்ட்டோட ராணி அப்படின்னு சொல்லிட்டு 4 வருடங்கள் பிறகு இப்ப வந்து நுழைஞ்சிருக்காங்க வைல்டு கார்டு என்ட்ரி மூலமா விம்பிள்டன்ல. விம்பிள்டன் உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் யாரு? சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: ஓகே, ஈஷா சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி துப்பாக்கி சுடுதல்ல சாதனைகள் செஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க?
2: ஈஷா சிங். பஞ்சாப்
0: இல்ல, நம்ம பக்கத்துல தான், தெற்கு தென்னிந்தியா தான்.
2: தென்னிந்தியா. கர்நாடகம்.
0: ஹைதராபாத்.
2: அவங்க
0: பெண்கள் பிரிவுல. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சுதாமா.
0: யார் பேசுறீங்க?
3: நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். விளையாட்டுத்துறை சம்பந்தமா உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்க?
3: எனக்கு நியூஸ்ல கேப்பேன், எனக்கு ஞாபகம் சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்குது.
0: சரி.

0: என்ன கேட்டிங்க கடைசியா விளையாட்டுல?
1: அந்த விஷயங்கள் நமக்கு நிறைய மனசுல பதியும் சொல்லுவாங்க இல்லையா. சோ நீங்களாவே இந்த விளையாட்டு துறையில இனிமே வந்து ஒரு

துறையில் இனிமே வந்து ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நம்ம விவித் பாரதியில் அவங்க கேட்குற விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களால் இதற்கான விடைகள் சொல்ல முடியும். ஓகேயா? நன்றி. ஓகே. அடுத்த பாடல் உங்களுக்காக பார்த்தாலே பரவசம் அப்படிங்கிற படத்துலேருந்து சங்கர் மகாதேவன், நித்யஸ்ரீ இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில்.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு நேயர்களாக நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யார் வரணும் அப்படின்னாக்கா 2952208533 இந்த எண், இல்லாட்ட 2838981 இந்த எண்களில் யார் வந்து தொலைபேசியில் அழைக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபோன் லைனில் வர முடியும். வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: விக்னேஷ் பேசுறேன், ஹோசூர்ல இருந்து கால் பண்றேன்.
0: விக்னேஷ் ஹோசூர்ல இருந்து கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: சமீபத்துல பிரிட்டன்ல வந்து உலக கோப்பை போட்டி ஒன்னு நடந்தது, ஓகேயா? அதுல ஸ்டாண்ட் அப் பேட் அப்படிங்கிற பிரிவுல சென்னையை சேர்ந்த சதீஷ்குமார் அவர் வந்து முதல் முறையா பதக்கம் வின் பண்ணிருக்காரு, சாதனை படைச்சிருக்காரு. என்ன விளையாட்டு?
1: ஸ்டாண்ட் அப் பேடா?
0: ஸ்டாண்ட் அப் பேட். ஆ, பேட். நின்னுக்கிட்டு பேட்ல, பேட்ல நின்னுக்கிட்டு பண்றது அப்படினா எங்க அந்த மாதிரி பண்ண முடியும் யோசிங்க.
1: அப்ப இது அந்த
0: வந்துட்டீங்க கரெக்ட்டா?
1: சீல அந்த ஸ்கீயிங் ஸ்கீ பண்ணுவாங்க அது மேடம்.
0: தண்ணியில, நீர்ல?
1: அத நீர்ல. நீர்
0: தான் சொன்னீங்களா? எனக்கு அதுல விடல. ஓகே, கரெக்ட். வாழ்த்துக்கள்.
1: ஓகே மேடம், थैंक यू மேடம்.
0: அதாவது சென்னையை சேர்ந்தவர் பிரிட்டனில் நடந்த நீர் விளையாட்டுகள், அதில் வந்து ஸ்டாண்ட் அப் பேட் அப்படிங்கிற பிரிவில் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்காக முதன் முதலாக பதக்கம் கைப்பற்றி சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எப்படின்னாக்கா கடலில் வந்து மிதக்கும் பலகை மேலே நின்றுக்கிட்டு துடுப்பு மூலமாக அந்த பலகையை நகர்த்துகிற போட்டி. இதில் வந்து நம்ம தமிழகத்தின் சென்னையை சேர்ந்த ஒருவர் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னாக்கா இந்த விளையாட்டு போட்டி வந்து 50 வயதிற்கு மேற்பட்டோருக்கான பிரிவில் இவர் செலக்ட் ஆகி வின் பண்ணியிருக்காரு. இவருக்கு என்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா 52 வயது. ஸோ வயது ஒரு தடை அல்ல எந்த ஒரு சாதனை படைப்பதற்கும் அப்படிங்கிறதுக்கான வாழும் உதாரணம் நம்ம சென்னையை சேர்ந்த இந்த சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, நீங்க ஃபோன் லைன்ல வந்தாச்சு. ஓகே, அடுத்த நேயருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நீங்களும் கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்களே ப்ளீஸ்.
2: போந்தூர் வேல்முருகன் மேடம்.
0: எங்க இருந்து?
2: போந்தூர் வேல்முருகன் மேடம்.
0: வேல்முருகன் எந்த ஊரு?
2: போந்தூர்.
0: போந்தூர். ஓகே. விளையாட்டு துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாமா
2: மேடம்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம்.
0: ஆ,
2: அடுத்த
0: நேயர் பார்க்கலாம். வணக்கம், லைன்ல வந்தாச்சு, பேசலாமே. பாருங்க, ஒரு சில நேயர்கள் வந்து வந்த நேயரே வராங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேயர்கள் லைன் கடைச்ச பிறகும் பின்னாடி பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது சத்தம் கேட்டுட்ருக்கு, இல்லை ஃபோனில் கனெக்ட் ஆன பிறகு பேசாமல் இருக்காங்க. இந்த மாதிரியும் சில நேயர்கள் இருக்காங்க. இது அவங்கவுங்களா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய விஷயம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, விளையாட்டுத்துறை சம்பந்தமாக என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க
3: மேடம்?
0: ஒரு தனி நபரை மட்டும் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்க கூடாது, நம்ம ரேடியோட இதுதான் ரூல்ஸ் அது. நன்றி.
3: சரி மேடம், சரி மேடம்.
0: ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், கேட்டுக்காம ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் கேட்கலாமா? பெண்மணி சமீபத்தில் அஞ்சு பாபி ஜார்ஜோட தேசிய ரெக்கார்டை முறியடிச்சாங்க. பெண்கள் லாங் ஜம்ப்ல புவனேஸ்வரில் நடந்தது, ஒரிசா. புவனேஸ்வர்னு ஒரிசா மாநிலத்தில். அதில் லாங் ஜம்ப்ல அஞ்சு பாபி ஜார்ஜ், நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட தேசிய சாதனையை இந்த ஆன்சி சோஜன் அப்படிங்கிறவங்க முறியடிச்சிருக்காங்க.

0: இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க?
1: ஒடிசாவா மேடம்?
0: ஒடிசால நடந்ததுங்க.
1: ஒடிசால
0: நடந்ததுங்க.
1: அஞ்சு
0: பாபி ஜார்ஜ் எந்த மாநிலம் தெரியுமா?
1: பஞ்சாபா?
0: இல்ல இல்ல, கேரளா.
1: கேரளா, ஓகே மேடம். எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சு சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: ஆந்திரா சொல்ல ஒரு ஏழை பெண் பொண்ணு இந்த பாய்மர போட்டி இருக்குல்ல, அதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க கேள்விப்பட்டேன்
0: மேடம். ரெண்டு பேர் ஆக்சுவலா சொல்லிருக்கோம் இவங்களை பத்தி. வைசாக
1: அவங்க வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க கேட்டுமே, அவங்க நல்லா வெற்றி அடையணும் மேடம்.
0: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: கண்டிப்பா மேடம்,
0: நன்றி. ஆசி சோஜனும் கேரளா தான், சரிங்களா?
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, அதாவது ஒடிசா மாநிலத்தோட புவனேஸ்வரில் சமீபத்தில் வந்து நிறையா விளையாட்டு போட்டிகள் நடந்தது. அதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்த பதக்கத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மற்றும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் வந்து இந்த ஆன்சி சோஜன் அப்படிங்கிறவங்க, இவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து அஞ்சு பாபி ஜார்ஜோட தேசிய ரெக்கார்டை அவங்க வந்து முறியடிச்சிருக்காங்க லாங் ஜம்ப் பிரிவில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் நாம் வந்து இன்னைக்கு விளையாட்டு துறையில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட நிறைவு செய்யலாம். இது எந்த பாடல், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க, பாண்டவர் பூமி அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎல் மகராஜன், சுபா, யுகேந்திரன் இவங்களோட குரல்களில், ஸ்னேகனோட வரிகளில், பரத்வாஜோட இசையமைப்பில்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் நாம கேட்டுட்டு இருந்தோம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோகாக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: என்றும் இனியவை.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:02 ஆயிட்ருக்குங்க. முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவனோட இசையமைப்பில் 1964 வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்துலேருந்து.

செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?

0: பள்ளி கூடமா? ஆஹா,
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் FM 102.3.

0: கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம்.
2: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீத் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
3: அப்படியா? ஏன்?
2: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீத் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
3: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
2: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
3: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
2: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
3: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
2: சரியா போச்சு.
3: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
2: கேட்க மாட்டேதான் செய்வியா?
3: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
2: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
3: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
2: பாரா
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: குழந்தையும் தெய்வம் அப்படிங்கிற படத்துலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு பி சுசீலாவோட பாடின பாடல் அது. வாலியோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாரா வாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது?

0: பாற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 11:30 ஆயிட்டு இருக்குங்க.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

இதய கமலம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் FM 102.3.

0: இரவும் பகலும் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில், ஆலங்குடி சோமுவோட வரிகளில், டி ஆர் பாப்பாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
2: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி.

பறக்கும் பாவை அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆயிட்டிருக்குங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்க, அன்பேவா அப்படிங்கிற படத்துலேருந்து தான் இந்த பாடல். யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்க, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட கூட்டணியில் தான், பாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். எந்த புலவன்

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கௌரி கல்யாணம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா இருவல்லவர் வல்லவர்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், வேதாவோட இசையமைப்பில்.

0: என்றும் இனியவை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட ஒவ்வொரு பாடலையும் ரசித்து நேர்களாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலை குறிப்பிட்டு ஃபேஸ்புக் முகநூலில் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. எல்லாரோட கமெண்ட்ஸ் போட்ட எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்களோட இந்த கமெண்ட்ஸை வந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போட்டுட்டு எங்களை ஊக்குவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை என்றும் இனியவையோட இன்றைக்கி நான் உங்கள் ஆர்ஜே சுதா உங்ககிட்ட சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆக போகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்க போறீங்க. உங்க கூட இந்த ஆறுல இணைய போறது நான் உங்க மகி விஜயகுமார். நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப்ங்க. நம்ம எல்லாமே நிரூபிக்கணுன்ல, அச்சீவ் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், ஆம் அ குட் அப்படிலாம் ப்ரூவ் பண்ண வேண்டியவரில். லிவ் யுவர் லைஃப், அவ்வளோதான். லிவ் யுவர் மோமெண்ட், இந்த நிமிஷம் உங்களோடது. ஸோ அதனால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், எவ்ரி மொமெண்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ரெட்ரோ நேரமில் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான சாங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்னே சொல்லலாம். வைதேகி காத்திருந்தால் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்மில் ரெட்ரோ நேரம்.

பாருங்களா, நான் பாடும் பாடல் படத்துலேருந்து பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டு முடிக்கும் போது 12:11 ஆகுதுங்க. ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க, 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓகே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சேவிங்ஸை விட இஎம்ஐ அதிகமாகிட்டே போகுது. அவங்க அந்த அதை வந்து இஎம்ஐ கட்டுறதே ஒரு பெரிய சேவிங்ஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து கடன் வாங்கி ஒரு வீடை கட்டிடுறேன், எனக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. ஸோ மந்த்லி நான் பே பண்ணுற ரெண்டில் இஎம்ஐயாக பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுறாங்க. பட் சில காலகட்டத்தில் அவங்களால அதை பே பண்ணல முடியலை அப்படின்னும் போது நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு கணக்கு போடுவாங்க, வீட்டில் உட்காந்து கணக்கு போடுவாங்க, எவ்வளோ செலவு ஆச்சு என்ன ஆச்சு. அப்பா வந்து அம்மா கிட்ட கணக்கு கேட்பாங்க, அம்மா வந்து அப்பா கிட்ட கணக்கு கேட்பாங்க. இந்த கணக்கு போடுறத பார்க்கும் போதே நமக்கே வந்து ஒரு மைண்ட் கேல்குலேஷன் வரும், என் பைசாவை வந்து எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது இவ்வளோ ஆச்சுன்னா இவ்வளோ செலவாகுது, மிச்சப்படுத்தணும் அப்படிலாம் சொல்லும் போது நம்மளுக்கும் அந்த மைண்டில் அது கேப்சர் ஆகும் நமக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வாங்கணும் அப்படின்னும் போது வெளியெல்லாம் கடன் வாங்க மாட்டாங்க, இதை சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா, கணக்கு போட்டு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைப்பாங்க, அந்த அமௌண்ட்டில் தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுக்கு இஎம்ஐ கட்டணும், எதுக்கு நான் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுதுல்ல. இந்த மாதிரியான சேமிப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு பிரச்சனை தராத சேவிங்ஸாக இருக்கணும். ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்து கே ஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

நீங்கள் கேட்டவை படத்துக்காக கேஜேஎஸ் தஸ்குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:22 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்டே இருக்கீங்க. சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பசங்ககிட்ட எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்னும்போது, ஜென்ரலாகவே ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு இந்த பைசாக்கு நீ என்ன வாங்கிப்ப அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ பசங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 4-5 பசங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். சில பசங்க சாக்லேட் வாங்கணும், சில பசங்க பொம்மை வாங்கணும், சில பசங்க வந்து அம்மாயிட்ட கொடுப்பேன், இல்லை வேறு ஏதாவது பிஸ்கெட் வாங்குவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற காசில் 20 ரூபாய்க்கு சாக்லேட்டோ இல்லை பொம்மையோ தான் வாங்கிக்கோ, மிச்சம் இருக்க காசை சேவிங்ஸில் வை, இல்லை அட்லீஸ்ட் 40 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 10 ரூபீஸ் அதாவது சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பசங்க எடுத்துப்பாங்க. ஸோ எப்போயுமே 50 ரூபாய் கொடுத்தா அதே நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாமல் இப்படி சேர்த்து வை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரிலாம் நம்ம பசங்கிட்ட சொன்னால் கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்கள்ல. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பூவிலங்கு படத்துக்காக இளையராஜா வாய்ஸில் உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: Hundred 2.3 FM.

நூறாவது நாள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல பாடலை கேட்டு முடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 12:33 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரேட்ரோ நேரம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தம்பிக்கு எந்த ஒரு படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க குரலில்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவ் போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல் படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும்

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி

0: பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியில் இருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்தர் த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் OTP எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 102.3 FM.
2: 102.3 பாரதி தமிழகம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் ரெட்ரோ நேரம். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில்

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ரெட்ரோ நேரம் இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனல் சாங்காக உங்களுக்காக பொன்மனச்செல்வன் படத்தில் இருந்து சாங் ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஷோ மட்டும்தான் வைண்ட் அப் ஆகுது. அடுத்த ஷோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியா இருங்க.
3: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்,
3: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
4: சபாஷ்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் வெல்கம் மக்களே. ஒன்று ஆகுது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். மீண்டும் உங்கள் கூட வந்தாச்சு நான், உங்கள் மகி விஜயகுமார். எஸ், இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் தான் கேட்க போகிறீங்க. பிடிச்ச விஷயத்துக்கு எது வேணாலும் பண்ணலாம், எந்த எல்லையை வேணாலும் தொடலாம் அப்படின்வாங்க. ஒன்று வேணாம், உங்கள் ஃபோனை எடுத்து டயல் பண்ணால் மட்டும் போதும். கால் பண்ணுங்கள் 29 82 0 8 53 28 38 98 71. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள். ஸோ நேயர்களே, நீங்கள் வந்து புது நேயர்களுக்கெலாம் கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்பாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெண்டிங்லேயும் போவோம். ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக ஆசை படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தன்னுக்கு பிடிச்ச பாட்டை சொல்கிறதுக்காக முதல் நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க அது பேசுகிறீங்க?
1: அத்துமீகாட்டிலேருந்து சம்பந்தம் பேசுகிறேன் மேடம்.
0: சம்பந்தம், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியில் இருக்கிற அனைவருக்கும் நல்லா இருக்கணும், அப்பதான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து படம்பேர் வந்து
0: ஹலோ
1: அன்பைய நாட்கள். பாட்டு வந்து கவிதை அரங்கர் மேடம், கே பாயிராஜ் படத்துல வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய அவர் படம் வந்து சிந்திச்சு பாக்கணும், அப்பதான் அந்த வார்த்தைலாம் வந்து நம்மளுக்கு வந்து புரியும்.
0: நிச்சயமா, நிச்சயமாங்க. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: 112 ஆகுது பாடல், உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பனார்பட்டி வரதன் டெய்லர் பேசுறேன்.
0: வரதன், எப்படி இருக்கீங்க?
1: ஆமா மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? புது பேரா இருக்கே, இந்த நிகழ்ச்சிக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஓ சூப்பர் சூப்பர், வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: புதிய வார்ப்பு இதயம் போகுது, அந்த பாட்டு போடுங்க.
0: போட்டுருவோம் உங்களுக்காக வருது இந்த பாட்டு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்த நேயர் வந்து புது வரவா இல்ல ஆல்ரெடி வந்தவரா பாத்துடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், திருநூல்ல இருந்து காமராஜ்.
1: காமராஜ் சொல்லுங்க. காமராஜ் எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கீங்களா? நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். காமராஜ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து நான் வளர்த்த தங்கிங்கிற படத்துல ஆண்கள் மனமே அப்படித்தான் அது அடிக்கடி மாறும்படிதான்.
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி.

0: படித்தான்.
1: சூப்பரான பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக ஒருத்தங்க வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம்.
2: விவத் பாரதியின் அன்பு அறிவிப்பாளர் மகி அவர்களுக்கு மதிய வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கேன்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: அதாவது நான் இப்ப இந்த கேக்குற பாடல் வந்து பாக்யராஜ் அவங்க முதல் மனைவி பிரவீனாவோட நடிச்சிருப்பாங்க. இடம்பெற்ற படம் பாமா ருக்மணி, இரட்டை கதாநாயகி நடிச்ச இரட்டை கதாநாயகி இருப்பாங்க. நீ ஒரு கோடி மலர் சோடி உருவானவள், அந்த பாட்டை உங்கள் கைங்கறித்து நீங்களும் நானும் நிலைத்தாரோம்.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: சாரா காம் முஜே கர்னா படதா சஃபாய் பி ஷாப்பிங் பி சுத் நமக் தேனா சுத் நஹி சமஜ்தே வாக்யூம் ரெபரேட்டட் நமக் ஹி சப்சே ஷுட் சஃபேத் ஹோதா ஹை சாபோலோ நா வாக்யூம் ரெபரேட்டட் நிர்மா சுத் நமக் ஜிஸ்கா தானா தானா ஏக் சமான் யே ஹுனா பாத் கியூன் சோட்டே சாஹா வாக்யூம் ரெபரேட்டட் நிர்மா சுத் நமக் இத்னா சுத் கி பச்சே பி ஜான்தே ஹை கி சாரா குட்.

0: இட்ஸ் 102.3 சிம்பிளி டென்ஷன் ஃப்ரீ
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 137 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் கூட இணைஞ்சிருக்குது நான் உங்கள் மங்கி விஜயகுமார். இப்போ அடுத்ததாக யார் பேச போகிறாங்க, யார் பிடிச்ச பாட கேட்க போகிறாங்க? ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம். செங்குன்றம் வி முருகன். நலந்தானா
2: முருகன்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க முருகன்?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சூப்பர் சூப்பர்.
3: எனக்கு ஒளி விளக்கு படத்துலேருந்து மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை போது.
2: மாம்பழ சீசன்றதுனால இந்த பாட்டு.
3: ஆமா ஆமா ஆமா.
2: ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.
3: நன்றி.
4: மாம்பழத்தோட்டம்

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: 1:41 ஆயிடுச்சுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததான் ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்
1: சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க? கோவூர். ஓகே குமார், எப்படி இருக்கீங்க குமார்? உங்க லைன் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி வராம இருக்கு. என்ன பாட்டு வேணும் சொல்லிடுங்க
1: மேடம். மனைவியாரிடம்
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க அழைத்ததுக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு.
1: ஃபைனலாக திருடா திருடா படத்தில் இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:50 ஆகுது. 102.3

பாடல் உங்கள் சாய்ஸோட நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட அந்த சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். சந்தோஷமாக இருங்க, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க, இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

0: புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்
2: ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக நாம் கேட்டு ரசிக்கலாம் பாடல்களை இந்த நேரத்தில். நேரம் 2:16 நொடி ஆயிட்டிருக்கிறது. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்க அவளோடு காத்துட்ருக்கீங்களா? இதோ நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். நம்ம வந்து ஒரு பேர் சொல்லும்போதே நமக்கெல்லாம் வந்து உற்சாகமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேர் அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையான விஷயமாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் வந்து நம்ம பேரே தெரியலை அப்படின்னா கூட நமக்கான அன்பும் கருணையும் ஏதோ ஒரு விதமான ஒரு நட்பும் கூட பின்னி பிணைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நிறையவே இருக்குது. கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் இதோ உங்களுக்காக வளம் வர காத்து கொண்டிருக்கின்றது.

0: வணக்கம் நேஷ்லே, இது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல்.
1: கண்ணா, இது எங்கள்

எத்தனை எத்தனை பெயர்கள், பெயர் சொல்லி அழைக்காவிட்டாலும் உலகத்தில் பெயர் சொல்லி கூப்பிட எத்தனை எத்தனை சொற்கள் தான் இருக்கின்றன. விருந்திருக்கும் விழிப்பரப்பில் அவள் வந்து நின்றால் அவள் பெயர் தெரிய வேண்டுமா என்ன? இதயம் இதயம் சேர்ந்த பின் பெயர் தெரிந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? மனம் சங்கமித்த பின் அந்த இன்பத்தின் சுவடுதான் இந்த பாடலாக விரிந்தது. டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டும். புலமைப்பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இதயக்கணி அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அன்பு என்ற புரிதல் இருந்தால் அங்கு பெயரும் விளங்க வேண்டுமா என்ன? ஒருவருக்கும் மரியாதை கொடுப்பது பெயர்தான். நல்வாழ்விற்கும் வழிகாட்டுவதும் எந்த இடத்திலும் முன்னிற்பது பெயர்தான்.

ஆனால் பெயரை சொல்லாமல் அன்பு பரிமாறப்படும் போது எத்தனை அழகானதில்லையா? பி சுசீலாவின் குரலில் பாடிய பாடலை நாம கேட்டு கே வி மகாதேவன் இசையில் தாயை காத்த தனேன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காகத்தான் அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். நாம் இணைஞ்சிருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். 102.3 FM.

மனதில் எத்தனை எத்தனை ஏக்கம் இருந்தாலும், அன்பிற்கினியவர்கள் பெயர் தெரிந்தாலும் அவர்களை மாட்டிவிடக்கூடாதென்றும், அந்த எத்தனை சோகமான நிகழ்வென்றாலும் கவலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை தப்பிக்க வேண்டும் என்றாலும், கவலைகள் தோய்ந்து அந்த மனதில் பாடலாக எழுந்தாலும் அந்த பாடலில் எத்தனை ஆழம், எத்தனை அன்பு. பெயரை சொல்லாமலே வேறு வேறு பெயர்களாக எத்தனை எத்தனை பெயர்கள் அவளுக்கு.

0: பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சோகமாக இருந்தாலும் அன்பின் வெளிப்பாடாக வந்த பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். டி எம் சௌந்தரராஜன் பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்த பாடல் அது கேட்டோம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, படிச்சிடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹேமலதா, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தனி இனியப்பா, மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அருமை, இன்பமே உந்தன் பெயர், வல்லலோ பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, வாங்க வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்க, நல்ல பாடல்களை போடுங்க, செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை போடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது மியான், இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மதிய வணக்கம் சகோதரி, மகிழ்ச்சி நிறை நிகழ்ச்சி, மனதில் பதியும் எங்கள் ஸ்டைல் வானலை தரும் இசைமழை, வசந்த கால ராக அலங்காரம், பண்பலை பாடல்கள் சிங்காரம், பயன் தரும் தேனலை காரணம், பகலில் வந்த அழகிய தோரணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து, முரளிதரன் விழுப்புரம், அவங்களும் மதிய வணக்கம், இன்பமே உந்தன் பேர் பாடல் சூப்பரோ சூப்பர், தொகுப்பாளர் அவங்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள், விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வீரராகவன் அவங்க அடுத்த தொகுப்பு போட்டிருக்காங்க. அந்தோடிராஜ் காட்டுப்பாக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பெயர் என்ற சொல் இடம்பெறும் பாடல்கள் இனிமை அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப் 102.3 ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன், முரளிதரன் விழுப்புரம், பேரி சொல்லலாமா பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டது மகிழ்ச்சி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாந்தி ரமேஷ், வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. குப்புராமன் அப்படிங்கிற நேயர் குரோம்பேட்டையிலிருந்து நெமிழிச்சேரி அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த பழைய தமிழ் பாடல்களை ஒளிபரப்பி ஆர்ஜேவுக்கு நன்றி, நீங்கள் வந்தால் எனக்கு பிடித்த பழைய பாடல்களை மட்டும் ஒளிபரப்புவீர்கள் என்று தெரியும். அப்படியெல்லாம் இல்லைங்க, அனைவருக்குமானதுதான். அனைத்து பாடல்களுக்கும் அடிப்படையிலான பாடல்களினும் 40 ஆண்டுகளுக்கு வானொலி கேட்பதின் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரம், பெண்மையை போற்றும் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அவளுக்கு தமிழ் என்ற பெயர், அழகான கவிதை வரிகள் சீர் அமைந்த இன்னிசை, அதன் வேர் அதன் தொகுப்புரை இனிய தேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் சொன்னீர்களாம் கேட்டுட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் ஷேர் பண்ணுமா? தமிழ் எஃப்எம் நம்மளோட விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக்கு உங்களோட கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. அவளது முகமே அழகிய கவிதை, பெயர் ஒன்று கவிதை கொண்டு வானில் பறந்தாலும் பூமியில் திரிந்தாலும் விடவே மாட்டேன், அது சொல்லலாமா வேண்டாமா, சொல்லித்தான் ஆக வேண்டுமா, சொன்னால்தான் நியாயமாகுமா.

0: குரு அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும்

0: ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
3: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் 2:43 ஆகுது. நேரம் கடந்து போறதே தெரியல. பெயர் தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன? அன்பு ஒன்றுதானே பிரதானமானது. ஓகே, அடுத்த பாடல். பெயர் தெரிந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் ஆசைதான், சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. அந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக வரும் பாடல். ஹரிஹரன் சுஜாதா பாடியது, நாமத்துக்குமார் எழுதிய பாடல், இசை தேவா.

ஆசை என்ற அன்பு உள் கலந்த பின் பெயர்தான் வேண்டுமா என்ன? இருந்தாலும் பெயர் சொல்ல ஆசைதான் அப்படின்னு பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். கேட்ட பாடல் மின்சார கண்ணா அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது. இணைந்திருக்கின்றோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

பேஜ்லையும் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியின் முதலாக இன்பமே உந்தன் பேர் பெண்மையர் பாடல் ஒளிபரப்பை மேலும் இன்பமான பாடல்களை தாங்கள் தர ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அருமையான பாடல் பேரி சொல்லலாமா, அந்த பாடல் சூப்பர் நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அன்புராணி எங்கள் ஸ்டைலில் நிகழ்ச்சியில் தமிழின் இனிமைக்கு எல்லை இல்லை பாடல்களின் தேர்வு சிறப்பு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரவி மணி அப்படிங்கிற நேயர் அசோக் நகர் சென்னையிலிருந்து. மதிய வணக்கம் தொகுப்பாளர் அவர்களே, பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். பாடல்களை சொல்வதா அல்லது அதற்கு முன் தாங்கள் கொடுக்கும் முன்னுரையை சொல்வதா என தெரியவில்லை. இரண்டுமே இரு விழிகள் போல் சிறந்தது என்பது என் கருத்து. என்னமோ போங்க அசத்திரிங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் பேரை சொல்லவா பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முரளி வெங்கடேஷ் அப்படிங்கிற நேர் பாடல்கள் அருமை, நேற்று தமிழ் சொற்கள் உரையாடல் கேட்டேன் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அப்படிங்கிறவங்க மதிய வேளை பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. குப்புராமன் அப்படிங்கிற நேர் பெயர் அடிப்படை பாடல்கள் அதாவது பெயருடன் தொடங்கும் சொல் பாடல்கள் நீங்கள் என்று ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. எடப்பாளையம் சவுகார்பேட்டை கந்தன்வள்ளி வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அற்புதமாக உள்ளது, பாடல்கள் அருமை மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா அவங்க பேர் வரிசை பாடல்கள் உங்கள் ஸ்டைலில் எங்கள் விருப்பமாக கேட்டு ரசிக்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் உன் பேர் சொல்ல ஆசைதான் அமேசிங் சாங் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகன் என் பேர் சொல்லும் தேன் சிந்தும் பாடல்கள் கேட்க ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. நேயர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாம படிச்சாச்சு, அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடியது நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டோம் அந்த பாடலை.

0: டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டோம். பெயரில் எத்தனை ஆழமான அன்பெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரியான பாடல்கள் கேட்கும்போது நமக்கும் தெரிகின்றது. நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல.
0: நேரம் 2:55. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் போன்ற பல சமூக பொருளாதார நன்மைகளை வழங்கும் சுற்றுலாத்துறை இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. விவசாயம், கட்டுமானம், கைவினைப் பொருட்கள் போன்ற பிற தொழில்களின் வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் பங்கு வகிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே சுற்றுலா பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இயந்திரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் 2014-15 ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. பல்வேறு இடங்களில்

0: சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற மத்திய நிறுவனங்களுக்கும் நிதி உதவி வழங்கியது. 2014-15 முதல் 2018-19 வரையிலான காலகட்டத்தில் நம் நாட்டின் சுற்றுலா திறனை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தை தொடங்கியது. இதனால் இந்தியா உலக சுற்றுலா வலைப்படத்தில் இடம் பிடித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பல இடங்களில் போதுமான சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இல்லாததால் ஒரு சுற்றுலா தலமாக அதன் முழு திறனையும் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா அமைச்சகம் இப்போது அதன் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தை ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 ஆக மறுசீரமைத்துள்ளது. வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்துடன் புதுப்பிக்கப்பட்ட திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 இந்தியாவின் சுற்றுலா தலத்தின் முழு திறனையும் உணர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத்தின் இலக்கை அடைய முயல்கிறது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்பு, சுற்றுலா சேவைகள், மனித மூலதன மேம்பாடு, இலக்கு மேலாண்மை கொள்கை மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களால் ஆதரிக்கப்படும் ஊக்குவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை மேற்கொண்டுள்ளது. உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு சுற்றுலாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல், உள்ளூர் சமூகங்களுக்கு சுயதொழில் உள்ளிட்ட வேலைகளை உருவாக்குதல், சுற்றுலா துறையில் உள்ளூர் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல், தனியார் துறை முதலீட்டை அதிகரித்தல், உள்ளூர் கலாச்சார மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டுள்ளது இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலாவிற்கு முக்கிய கருப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை என்னென்ன தெரியுமா? கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, நல்வாழ்வு சுற்றுலா, கிராமப்புற சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் கப்பல் பயணங்கள் சுற்றுலா. நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உள்நாட்டு சுற்றுலாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இது நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய பிரச்சாரமான தேகோ அப்னா தேஷ், அதாவது உங்கள் நாட்டை பாருங்கள் என்ற அரசாங்கத்தின் பிரச்சாரமும் உள்ளது. உள்நாட்டு பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை இடங்களை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பதற்கும் மக்களின் வாழ்வாதாரங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக உள்ள சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நாம் கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்க காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். நம்ம வந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். இப்போ வர்ணஜாலம் தரக்கூடிய பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 3:15.
2: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலை இதோ கேட்டு ரசிக்கலாம். நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

0: இப்படி பாடல்கள் கேட்டால் மனம் விரும்பத்தானே செய்யும். நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். ஒலித்த குரல் ஹரிணி, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை தேவா, சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நேரம் 3:08 ஆகின்றது.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: இதமான பாடல்கள் கேட்டு சீற்றிருக்கிறோம். நாம இந்த நேரம் வர்ணஜாலம்

அவங்க குரலில் பாடிய பாடல் நாம் வந்து இன்றைக்கி கேட்டுருச்சிட்ருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஹரிணி எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அத்தனையுமே சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கேட்க கேட்க மீண்டும் கேட்க வேண்டும் அப்படின்னு தூண்டக்கூடிய பாடல். அடுத்த பாடல் வந்து உன்னுடன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஹரிணி அவங்களும் சேர்ந்து பாடிய பாடலை இப்போ கேட்டு ரசிக்கலாம். இசை தேவா.

இந்த குரலை கண்டுபிடிப்பது நமக்கு எவ்வளோ சிரமம் இல்லையா? அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தேவாவோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம், உன்னுடன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். நேரம் 3:16:30 ஆயிட்டிருக்குது.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஹரிணி அவங்களோட வாய்ஸில் இடம்பெற்ற பாடல்களில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு நாம் இந்த பாடல் கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இருவர் படத்திற்காக வரக்கூடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் அவங்களோட இசையில் வைரமுத்தவங்க எழுதிய பாடல் இருவர் அப்படிங்கிற படத்துக்காக தான் இந்த பாடல் கேட்கலாம். பாடியவர் ஹரிணி. கேள்வியோ பதில்களோ அத்தனையும் கேள்வி கணைகளாக இதயத்தை தொட்டு நசுக்கிச் செல்கின்றன.

0: இளமையின் துடிப்பாக அழகாக வந்த பாடல். இருவர் படத்திற்காக நாம கேட்டு ரசிச்சோம். ஹரிணி பாடியது. இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். ஒவ்வொரு பாடலும் கேட்க கேட்க தெவிட்டாத தேன் இல்லையா? அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன் நிறைய நீங்கள் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். பர்வதவர்த்தினி, மேலப்பேடு தயாளன், வீரராகவன் இவங்களாம் நிகழ்ச்சிக்கு அருமை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி அவங்க வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலாக மனம் இருப்பதை உன்னை நேருக்கு நேர் பாடல் ஒழித்தது, உன்னுடன் படத்தில் ஒழித்த பாடல் அவளை கண்டுபிடி பாடல் மிகவும் அருமை, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து இன்றைய குரலோசை ஹரிணி, இனிய கீதங்கள் வரும் இனி மனமகிழும் பாடல்கள் தனி மகிழ்வுடன் கேட்பதே என் பணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் அரங்கேற கேட்டுட்ருக்கிறோம். நேரம் 3:23:20.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 minutes இருக்கேன்.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
0: வர்ணஜாலம் தரும் அடுத்த பாடலை கேட்கலாம். நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவங்களோட வாய்ஸ் ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஒரு மென்மையும் குழையும் கலைந்து அந்த பாடல் வந்து ரொம்பவே சூப்பராக நாம் கேட்கும்போது நம்ம செவிகளை அப்படியே குளிர்விக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய மேல் ஆர்டிஸ்டோடையும் பாடியிருக்கிறாங்க, தனித்துவமாகவும் பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஹரிஹரன் கூடிய பாடிய பாடல். வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை தேவா, உயிரிலே கலந்தது அப்படிங்கிற வரக்கூடிய பாடல். நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடல் கேட்கும்போது ரொம்பவே இனிமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.

0: சூப்பரான அந்த பாடல நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் 3:31 ஆக போகின்றது. உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படத்திற்காகத்தான் அந்த பாடல் இடம்பெற்றது. எத்தனை எத்தனை பாடல்கள் அத்தனையும் கேட்க கேட்க தேவிட்டாத தேனமுதாக பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க

0: கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இப்ப அடுத்து நாம கேட்க போற பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிறைய மியூசிக், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னாலும் இந்த பாடல் ரொம்ப ஹிட் அடிச்சது அந்த பீரியடில். அவ்வளோ ஒரு எங்கே பார்த்தாலும் கேட்டு ரசித்த ஒரு அற்புதமான பாடல். இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்காக தொடர்ந்து வரும் பாடல், ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடியது.

சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்தியன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியதை வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடல் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ இன்றைக்கி கேட்டாலும் அவ்வளோ அதே ஒரு துள்ளலோடு இருக்கின்றது. அந்த பாடல் உச்சரிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா செம ஸ்டைலாகவும் இருக்கும், ரொம்ப சிறப்பாகவே அமைந்த பாடல் அப்படின்னே சொல்லலாம்.

0: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவத் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: ஹரிணி அவங்க பாடிய பாடல்கள்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு வச்சிட்ருக்கோம். நம்ம இந்தியன் பாடல் கேட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சூப்பரான பாடல், எல்லோரையும் எப்போ கேட்டாலும் துள்ள வைக்கக்கூடிய பாடல். ஏன்னா அந்த பாடல் கேட்கும்போதே நம்ம கால்கள் தன்னால் நமக்கே தெரியாமல் அது தாளம் போட ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன பாடலுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ வந்துக்கிட்டே இருக்குது இந்த பாடல், குஷி படத்திற்காக.

குஷி படத்திற்காக ஹரிணி குழுவினருடன் பாடிய பாடலை நாம் கேட்டுற சிஸ்டம் எவ்வளோ ஒரு சூப்பரான சாங் இல்லையா? நம்ம மனசும் அது கூட அப்படியே ஏறி இறங்கி தாளம் போட்டு என்ன உணர்வுகள் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தமான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பாடல் தான் கேட்டுற சிஸ்டம் குஷி அப்படிங்கிற படத்திற்காக. எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்காங்க, அத்தனையுமே இவ்வளோ சூப்பரான சாங்ஸாக இருக்குது. நம்ம எப்போ கேட்டாலும் நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இணைஞ்சிருக்கிறோம் விபூத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 3:46 நிமிடம் 40 நொடியே.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: அடுத்து என்ன பாடல் நாம் கேட்க போகிறோம் அப்படின்னா, நிறைய டுவெட் பாடல், துள்ளலான பாடல்லாம் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் வந்து ரொம்பவே ஒரு இத்தனைக்கும் மாறுபட்டது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு குழந்தைக்காக ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாகத்தான் இந்த பாடல் இருக்கும். நிறைய ஒரு அற்புதமான சொற்கள்

பாடல் இருக்கும். நிறைய ஒரு அற்புதமான சொற்கள் கொண்டது, ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் மனசை அப்படியே கேட்டோன்னு டச் பண்ணக்கூடிய பாடல். என்னங்க நிறைய சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா, இந்த பாடல் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த உணர்வு வரும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ஸுன்னு கூட நினைக்கலாம். இதோ அந்த பாடல்.

நம் நினைவுகளை அழகான கைகளாக, மென்மையான குழந்தை கைகளாக தீண்டியதில்லவா அந்த பாடல். நாம் கேட்டது இந்திரா அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்ற பாடல். ஹரிணி குழுவினருடன் பாடியத வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். எண்ணற்ற பாடல்கள், அத்தனையும் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம்.

நம்ம ஆல்ரெடி ஒரு பாடல் ஹரிணி அவங்க பாடியது கர்நாடிக் பேஸ்டாக குழந்தை மழலை வாய்ஸ் மாதிரி அப்படியே அமைந்த பாடல் இந்திரா படத்திற்காக கேட்டோம் இல்லையா. இந்த பாடலும் ஒரு கர்நாடிக் பேஸ்டாக இருந்தாலும் இது ஒரு சற்று வித்தியாசமான பாடல், ஒரு கேள்வி பதிலுமாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் கேளுங்களேன், ஒரு அற்புதமான பாடலாக இருக்கும்.

நான்கு இரண்டு முதல் ஐந்து மணி வரை நாம கேட்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொலைபேசி வழியாக நேயர்கள் பங்கேற்று கேள்விகளுக்கு விடை தரும் நிகழ்ச்சி. 044 முன்னிணைப்பை சேர்த்து 2952208533 2838987 இந்த நம்பருக்கு வாங்க, எங்களோட கேள்விகளுக்கு விடை சொல்லுங்கள். 4-2 முதல் 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்கலாம் கொண்டாடலாம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: நாம் கேட்ட அந்த பாடல் ஹரிணி பாடியது. ஒலித்த குரல்கள் ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த். கபிலன் எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படத்திற்காக தான் அந்த இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், நிலா காய்கிறது பாடல் சூப்பர் ராமு, அப்புறம் ஏழிக்கிணர் தேவா நிகழ்ச்சியில் நானும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகர நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் ஒவ்வொரு பாடலும் அருமை, விவத் பாரதிக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரங்கராஜன், அனைத்து பாடல்களும் இனிமை, வர்ணஜாலத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஏழுக்கிணர் தேவா அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவரை நாம் கேட்டது வர்ணஜாலம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நரசாப்பூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல்பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை நேயர்களை அன்போடு வரவேற்கிறேன். நேரம் 4:03 ஆயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னாலே கேள்விகள்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஸோ லைன்ல வாங்க, கால் பண்ணுங்க, விடைகளை சொல்லுங்க. 2952-0853, 2838-9871 இந்த நம்பருக்கு வாங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு விடை சொல்லுங்க. இது விபுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு உடனே நேயர்கள்லாம் முன்னாடி நிறைய பாடல்கள்லாம் கேட்டு அப்படியே லயிச்சு போயிருப்பாங்க. இப்போ கேள்விகளுக்காக நம்ம கேள்விக்கெல்லாம் விடை சொல்லணும் அப்படின்னு ரெடியாகி லைன்லலாம் வராங்க. 2952 0853 2838 9781 முன்னிணைப்பு என்னான பூஜ்ஜியம் 4 4 இணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். மீண்டும் நம்பர் சொல்லிடுறேன், 0444 அப்படிங்கிற எஸ்டிடி கூட சேர்த்து 2952 0853 2838 9871 இந்த நம்பருக்கு வாங்க. உங்களோட விடைகளை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜிலையும் வந்து முடியாதவங்க டைப் பண்ணி அனுப்பலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜிலையும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நாம் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் ஒரு இனிமையான பாடலோடு தொடர்கின்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நாம் இணைந்திருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்ட பாடல் ஜென்சி பாடியது பஞ்சாருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இளையராஜாவின் இசையில் இடம்பெற்றது.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 2952-08532-838-9871 இந்த நம்பருக்கு வாங்க. நான் கேட்குற கேள்விக்கு விடை சொல்லுங்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் கேள்விகளுக்கு விடைகளை தெரிஞ்சுக்கலாம், அனைவரும் பகிர்ந்துக்கலாம். ஸோ இணைஞ்சிருங்க. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ஓகே, முதல் கேள்வி வந்து இப்போ நான் கேட்க போகிறேன். நம்ம வந்து அந்த கடல் சார்ந்து மலை சார்ந்து அப்படிலாம் இருக்கும் இல்லையா, புவியியல் சார்ந்த கேள்விகள் தான் இன்றைக்கே நாம் கேட்க போகிறோம். நான் ஒரு சொல் வந்து சொல்லுவோம், ஆங்கிலத்தில் இருக்கும், அது வந்து பொதுவாக உலகம் முழுக புழங்கக்கூடிய சொல், அதற்கான சரியான தமிழ் சொல்லை நீங்கள் முயன்று சொல்லணும். இன்றைக்கி யாரெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து நிறைய சொற்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஹலோ, வணக்கம். வணக்கம். இப்போ என்ன கேள்வி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய சொற்கள் இருக்குது. கீசர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க, அது என்ன சொல், அதற்கான சரியான தமிழ் சொல் வந்து நீங்கள் சொல்லணும், யார் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: மாலை வணக்கம். செங்கமலம் சரத் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வீரராகவன் மாதவரத்துல.
0: வீரராகவன் மாதவரம். கேள்வி கேட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: கீசர் அப்படின்னு வந்து ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க, அதற்கான சரியா ஸ்பெல்லிங்
1: வரல.
0: ஸ்பெல்லிங் வந்து GEYSER அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: கீசர்
0: அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: ஆமா, ஓகே ஓகே ஓகே.
0: அதற்கு சரியான தமிழ் விளக்கம் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்க சொல்லலாம்.
1: அதாவது ஏதாவது ஒரு பொருளா, இல்ல அது ஏதாவது ஒரு,
0: அதுதான் வந்து கேள்வி.

0: சொல்றது முன்னாடி அதற்கான விளக்கம் வந்து நாம சொன்னோம். புவியியல் இருக்கு இல்லையா, அது சார்ந்த சொற்கள் தான் இன்னைக்கு நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஓகே சார், அப்போ வந்து புவியீர்ப்பு கொடுக்கக்கூடிய பொருள் அது கீசர்.
0: புவியியல் சார்ந்தது ஜியோகிராபிக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதை குறிப்பிடக்கூடிய சொற்கள்.
1: சரியா எனக்கு வரலமா, நினைவுக்கு வரல.
0: சரி, தெரிஞ்சுக்கலாமா? நன்றி,
1: கண்டிப்பா நன்றி.
0: ஹலோ, வணக்கம்
2: மேடம். சென்னையிலிருந்து ஹேமா மேடம்.
0: சொல்லுங்க. வேறு விதமாக மாற்றப்பட்டது சொல்லலாம். இயற்கையில் இருந்து செயற்கைக்கும் அதை பொருத்தி இருக்கிறாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம்.
2: அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கா?
0: ஆமா ஆமா,
2: நான் சொல்றது தமிழாக்கம் சொல்றேன். இங்கிலீஷ்ல இருந்து
0: இது வந்து எலக்ட்ரானிக் இல்லையா, நீங்க சொல்றது ஒரு மிஷின்.
2: ஆமா ஆமா ஆமா,
0: அது இயற்கை சார்ந்த ஒரு அமைப்புல இருந்து வந்த சொல்லதா, அதை எடுத்து மிஷினுக்கு அதை அர்த்தப்படக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாங்க.
2: ஓகே, தெரிஞ்சுக்கலாம் மேடம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நன்றி
2: மேடம், நன்றி.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம். திருநெல்வேலி கணபதிங்க.
0: சொல்லுங்க.
3: நன்றி, தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: பெரும்பாக்கம் மனஜா.
0: பெரும்பாக்கம் மனஜா, சொல்லுங்க.
4: சூரியன் வர்மா மேடம்.
0: இல்லங்க, கீசர், GEYSER, அதான் அதனுடைய ஸ்பெல்லிங்.
4: கீசர் ஜீரா மேடம்.
0: என்னங்க
4: கீசர் சொன்னீங்களா, கீசர்
0: சொன்னீங்களா? GEYSER, கீசர் அப்படினு சொல்லக்கூடியது.
4: ஓகே மேடம்,
0: நன்றி, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், அண்ணால இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: எனக்கு தெரியாது, நீங்க நீரூற்று.
0: நீரூற்று அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. நீரூற்று கரெக்ட், ஆனா அதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது.
5: கொதிநீர்.
0: கொதிநீர் ஊற்று. வெப்பமாக வரும் இல்லையா, அந்த வெப்பத்திலிருந்து இயற்கையாகவே அந்த ஊற்று வந்து பாத்தீங்கன்னா சூடா கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த தண்ணி அப்படியே மேல வரும் இல்லையா. அதுதான் கொதிநீர் ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அடையாளமாகத்தான் இந்த மிஷின்ஸ்க்கு வந்து அந்த கீசர் அப்படிங்கிற பேரெல்லாம் வைக்கிறாங்க. புவியியல் அடிப்படையிலானது, சரியா? ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி. சூப்பரா சொன்னாங்க. கீசர், GEYSER அப்படிங்கிறது வெந்நீர் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொதிநீர் ஊற்று அல்லது வெந்நீர் ஊற்று. இயற்கையாக அந்த பூமிக்கு அடியிலிருந்து அந்த சில இடங்கள் வந்து ரொம்ப குளிராக வரும், சில இடங்கள் வந்து ரொம்ப வெப்பமயமாக அந்த தண்ணி வந்து வரும். அந்த வெப்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வெந்நீர் ஊற்று அப்படின்னு சொல்கிறது அல்லது கொதிநீர் ஊற்று, அதுதான் கீசர் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல். சரி, இப்ப அடுத்த கேள்வி நாம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வடமாந்தப்பட்டி. நம்ம வந்து அந்த ஏற்கனவே அவங்க கேட்ட கேள்விக்கு விடை சொல்லிட்டாங்க, அது கேட்டீங்களா? கீசர் அது வந்து கொதிநீர் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு வேற கேள்வி கேட்கறேன், சரிங்களா? ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? FOG, ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லங்க, ஃபாக், FOG.
2: FOG-ஆ?
0: ஆமா.
2: நன்றி,
0: தெரிஞ்சுக்கலாமா? நன்றி
2: நன்றி
0: நன்றி.

0: ஃபாக் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடி இணைந்து
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
1: இதுக்கான தமிழ் சொல்லி பண்ண சொல்லணும் மேம்.
0: ஃபாக் அப்படிங்கிறது சொல்லணும்.
1: எதுக்கு மேம்?
0: ஃபாக், FOG.
1: ஓ, ஃபாக் அதனுடைய தமிழ் சொல்ல
0: ஆமா,
1: மூடு பனி மேம். மூடு பனி,
0: மூடு பனி. ஓகே, சூப்பர், நன்றி. சரி,
1: பனிப்படலம் கூட சொல்லுவாங்க மேம்.
0: ஆ சரி, நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஃபாக் அப்படிங்கிறதுக்கான சொல் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்த நேருக்கு வேறு கேள்வி வந்து நம்ம சொல்லலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஆ வணக்கம் மேடம். ஆனந்த் மேடம். ஆ சைலா பேசுறது ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்கள், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
2: ஃபாகில் மூடு பண்ணி மேடம்,
0: அது வந்து அவங்க சந்திரசேகர் விடை சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு இருக்குது, கேட்கட்டுமா? கிளாஷியர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன? கிளாஷியர், GLACIER, கிளாஷியர் அப்படின்னு வாங்க.
2: கிளாஷியர் மேடம், கிளாஷியர் மேடம்,
0: கிளாஷியர். ஆமா,
2: கிளாஷியர்.
0: கிளாஷியர் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன சொல்லுங்க? என்னங்க?
2: பனித்துளி.
0: பனித்துளி அப்படின்னு சொல்லலாம், அதை விட அது சரியானது கிடையாது. அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் யோசிக்கலாம்.
2: பனிப்படலமா மேடம்?
0: இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயத்தை குறிப்பிடக்கூடியது. பனி பனி கரைந்து, உங்களுக்கு ஒரு க்ளூ வேணா நான் தரேன், உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. பனி கரைந்து ஓடுனா நம்ம அதுக்கு ஒரு சொல் சொல்லுவோம் இல்லையா? இல்லை, பாறைகள் உருகிறது வேற. இது வந்து சரி, அடுத்த நேரம் ட்ரை பண்றாங்களா பார்க்கலாமா?
2: ஓகே மேடம்,
0: நன்றி. ஹலோ, வணக்கம். கிளாஷியர் அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் கேட்டிருக்கிறோம். சரி, நேயர்களாக யோசிச்சுட்டே இருக்கட்டும், நாம் தொடர்ந்து கேட்கலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: பிடிகளெல்லாம் ஃபேஸ்புக் பேஜில் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். உங்கள் பெயர், ஊர், எந்த விடை அப்படிங்கிறத குறிப்பிட்டு அனுப்பலாம். நேரம் 4:20. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விடைகளெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீரா வெங்கட்ராமன், இனியும் வணக்கம் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடுதாயில் நாட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன், அவங்க வணக்கம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து வீரராகவன், ஆதவன் மறையும் அருமையான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் உண்டு நேயர் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன், சூளைய ஆரம்ப பாடலே தெய்வீக ராகம் பாடல் மென்மையாக இருந்தது, மெய்மரத்தும் கேட்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு கேட்டோம் இல்லையா, கொதிநீர் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ராஜா, அவங்க வந்து வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவர்தன், வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டும் பார்க்காம அவங்க வணக்கம் போட்டுட்டு, கீசர் அப்படிங்கிற சொல் நம்ம கேட்டோம் இல்லையா, அதற்கு வந்து இயற்கை வெந்நீர் ஊற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழு கிணர் தேவா, வெப்ப நீர் ஊற்று அப்படின்னு டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. கமலாவர்தன், அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோலை ரிஜாமானோகரன், கொதிநீர் ஊற்று தெரிந்து கொண்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அடுத்ததாக கேட்டோம்ல, ஃபாக் அப்படிங்கிற சொல்லுக்கு மூடு பனி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் சூளை ரீஜா மனோகரன், அப்புறம் பனி உறைதல் அப்படின்றது போட்டிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், அவங்க வந்து கிளாஷியர் பனி ஆறு அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, அவங்க வந்து மூடு பனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபாக் அப்படின்னு கேட்டோம்ல, நிறைய நேர்கள் நிறைய டைப் பண்ணி சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் இந்த பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்களிடம் பேசும். பொல்லாதவன் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல், பாடியவர் பி. சுசீலா, இசை

0: சூப்பரான பாடல் நாம் கேட்டு ரசித்தும் பொல்லாதவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்காக இணைந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேரம் 4:27:15.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேர்கள் நிறைய பேர் இணைப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் விடை ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சுப்பிரமணியம் மேடம்.
0: சுப்பிரமணியம், எங்கிருந்து?
1: காஞ்சிபுரத்துலேருந்து மேடம்.
0: காஞ்சிபுரத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: பேசலாம் மேடம்.
0: கேட்கலாமா? பே அப்படின்னு ஒரு சொல், ரொம்ப சிம்பிளானது தான் கேட்குறேன். பே அப்படின்னா என்ன? பிஏஒய். நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் இல்லையா? நானே சொல்லிடணுமா? சரி, அடுத்த நேருக்கு கேட்கலாம். ரொம்ப சிம்பிளானது. பிஏஒய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். திருத்தன் தமிழேந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: வேதான் சொன்னீங்க.
0: வே
2: வழி தானே? வேனா
0: வே கேக்கலங்க. பி ஏ ஒய் பே.
2: பி ஏ ஒய் நாள்னதான்.
0: இல்ல இல்ல, பிஏஒய் புவியியல் சார்ந்து சொல்லக்கூடிய சொல், அடிக்கடி நம்ம படிக்கக்கூடிய சொல். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த நேரத்துக்கு கேப்போமா?
2: தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி. வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிங்களா?
3: பிஏஒய்க்கு நீங்க பாத்தீங்கன்னா தே பெங்கால் நம்ம வளைகுடா அப்படின்னு சொல்லலாம்.
0: வளைகுடாவா அல்லது வேறு சொல்லா?
3: இல்ல, இப்ப தே பெங்கால் சொல்றோம் பிஏஒய்.
0: கரெக்டா, அதற்கு நீங்க பாதி சரியா சொல்லியிருக்கீங்க, முன்பாதி சரியாக சொல்லவில்லை.
3: ஓ,
0: முன்பாதி ரொம்ப ஈஸியானதுதான், கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு அழகான சொல் இருக்குது, அது தமிழ்ல சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா? சரி, நானே சொல்லிடுறேன், நீங்க நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க. விரிகுடா, வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்றோம்ல, பே ஆஃப் பெங்கால். விரிகுடா அப்படிங்கிறது தான் விரிஞ்சு இருக்கக்கூடியதுன்னு குறிப்பிடக்கூடியது. விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நன்றி நன்றி. ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடியதுதான். சரி, அடுத்த கேள்விக்கு வந்து நம்ம போகலாம். காஸ்கேட் அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. CASCADE அப்படிங்கிறதுனா என்ன, யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விக்கெலாம் நிறைய பேர் வந்து விடை போட்டிருக்கிறாங்க. மாலிநிதி அருணாச்சலம் அவங்க பணி யாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா மூடு பணி அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்யா ரவி சங்கர் பணி யாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரும்பாக்கமே ராமமூர்த்தி செட்டிபாபு ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த நேயர் யாரு? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அன்புராணி வண்ணாரப்பேட்டையிலிருந்து.
0: அன்புராணி வண்ணாரப்பேட்டை, கேள்வி கேட்டீங்களா?
4: ஆமா, இது அருவி தானே மேடம் நீங்க இப்ப கேட்டது?
0: அருவி தான். நான் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அருவி. இது
4: குறிப்பிட்ட அருவியா? மலை அருவியா?
0: அதெல்லாம் என்ன கேள்வி கேட்க கூடாது, விடை சொல்லணும்.
4: என்னையே
0: விடைய சொல்ல சொல்லுவீங்களே.
4: பாதி வந்துட்டேன்,
0: மீதி பாதியை யார் கம்ப்ளீட் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாமா?
4: ஓகே, லாஸ்ட் கேள்வி என்ன மேடம் போட்டிருந்தீங்க?
0: என்னங்க?
4: லாஸ்ட் வந்து கிளாசியர் தான கேட்டிங்க?
0: ஆமா, கிளாசியர் தான் கேட்டோம். அதுக்கு அப்புறம்
4: என்ன தெரிஞ்சது?
0: பே அப்படிங்கறதும் கேட்டோம்.
4: ஓ, அது அதான் தெரிஞ்சது மேடம், வர முடியல. சரியா, இது வந்து நான் வந்தேன், நீங்க எனக்கு அதுக்கு க்ளூ கொடுக்க மாட்டேன்றீங்க.
0: ஆமா, நான் கொடுக்க மாட்டேன்.
4: வாங்க, பேசிக்கா. பை,
0: நன்றி, தேங்க் யூ. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: நீர் அருவி
0: தான், அதான் முன்னாடி நேரம் சொன்னாங்க. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட

0: குறிப்பிட்ட அருவியை சொல்லக்கூடியது. இதற்குன்னு ஒரு சிறப்பான சொல் தமிழில் இருக்கு, அருவி, ரைட்டு. அதுக்கு முன்னாடி ரெண்டு சொற்கள் இல்லையா, அருவி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சொல்லும் இருக்குது. அதை தான் அவங்க ஏற்கனவே கேட்டுட்டு என்கிட்ட கா விட்டுட்டு போயிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வாய்ப்பு கொடுக்கலாமா? ரொம்ப சின்ன விஷயந்தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வாங்க 2952-0853-2838-9871. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார்?
1: நுங்கம்பாக்கம் டேக்ஸ்மேன் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க விடை. விடை வந்து உங்க பேரை விட குட்டியா தான் இருக்குது, பரவாயில்ல, சொல்லுங்க.
1: நீர்வீழ்ச்சிமா?
0: நீர்வீழ்ச்சி தான், நம்ம அதுக்கு தான் எல்லாருமே நீர்வீழ்ச்சி சொல்லிட்டாங்க. இதற்கான சிறப்பு சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அருவி தான், மாற்றம் இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கு, அது என்னது?
1: நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி என்ன இருக்கு?
0: ரொம்ப சின்ன விஷயம்தான். கேக்கலாமா? நானும் க்ளூ குடுக்கறேன், யாருமே சொல்ல மாட்டீங்க. வணக்கம். வணக்கம்,
2: ஜெயலட்சுமி அண்ணாதுரை ராயப்பேட்டையில இருந்து.
0: நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாதான் உங்க கூட பேசுவோம். ஏன்னா நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா?
2: நீர்வீழ்ச்சி,
0: நீர்வீழ்ச்சி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சொல் இருக்கு, அது என்னன்னு சொன்னா சேர்த்து சொல்லலாம். நாலு பேர் அதை தான் ட்ரை பண்றாங்க. கேட்கலாமா? நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கண்டுக்க பண்றாங்க. ஹலோ, வணக்கம்.
3: செங்கல்பட்டுல இருந்து பழனி
0: சொல்லுங்க.
3: தேன் அருவி மேடம்.
0: தேன் அருவி இல்ல, தேன் அருவி இல்ல. வேற சொல் மாற்றி யோசிச்சு பாருங்களேன். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
4: அருவி விழுது,
0: அருவி விழுறது, அருவினா கீழே வரத்தான் செய்யும். அதற்கு முன்னாடி ரெண்டு சொற்கள் கொண்டது, அது சேர்த்து சொல்லுவாங்க. அத
5: சொல்லுங்க.
0: நன்றி. நம்ம எப்படி கஷ்டப்பட்டு கேட்டாலும் நம்ம வந்து அடிக்கடி சொன்னேன் நானு, சின்ன விஷயம் சின்ன விஷயம் சின்னது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன். நிறைய பேரை வந்து அதை டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா, முரளி வெங்கடேஷ் அவங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தமிழ் சொற்களை கற்கும் சிறந்த வகுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க, முரளி ராமாபுரம்லேருந்து. ராஜம்பேட்டை காஞ்சிபுரம் அவங்க வந்து மணிபாலு அப்படிங்கிறவங்க மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா கடல் சார்ந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வீரராகவன் பே அப்படின்னா விரிகுடா அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறாங்க. ரிஜா மனோகரன் அவங்களும் விரிகுடா அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. வீரராகவன் இப்போ கேட்டோம் இல்லையா, கேஸ்கெட் அப்படிங்கிற சிற்றருவி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் அடுக்கு அருவி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இயற்கையின் மிகச்சிறந்த படைப்பாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ நேயர்களாக வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க ஒரு பாடல் கேட்டுட்டு நாம் வந்துடலாம். அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதோ வந்துக்கிட்டே இருக்க அடுத்த பாடல் நிழல்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது வைரமுத்து எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வார

0: ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
1: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நேர்களை இனிப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, நம்ம அடுத்த கேள்வி கேட்கலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: இப்போ அடுத்த கேள்விக்கு வந்து நாம் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சொல் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம். ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆன்டி சைக்ளோன் இதுக்கான சரியான தமிழ் சொல் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: கோபுரத்தினம்.
0: இல்லை, உங்கள் குரல் தெளிவாக கேட்கல.
1: கோபுரத்தினம்.
0: ஆ சரி, ஆ கேட்கலாமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல் சொல்லணும்.
1: இதுல வானத்தில் இருக்கிற ஓட்டை.
0: இல்லை, ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு இல்லை, ஓட்டை வராது. சைக்ளோன் அப்படின்னா புயல் அப்படின்னு குறிப்பிட மாதிரி வரும் இல்லையா? நன்றி. கார்த்திக்
2: சொல்லுங்க.
0: அடுத்த நேருக்கு முயற்சிக்கலாமா? நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: மாலை. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்.
3: ரங்கராஜன்
0: சொல்லுங்க.
3: எதிர் சூறாவளி.
0: எதிர் சூறாவளி.
3: எஸ், ஆன்டி சைக்ளோன்.
0: ஆன்டி சைக்ளோன்னா முரண் சூறாவளி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. முரண் சூறாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்த சொல்லுக்கு நம்ம போலாம். அதற்கு முன்னாடி நிறைய பேர் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அன்பு ராணி சிற்றருவி அப்படின்னு முன்னாடி போட்டிருக்காங்க. அப்புறம் சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் சிற்றருவி அப்படின்னு நம்ம முன்னாடி கேட்டதுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்வி வந்து கேட்க போகிறோம். நம்ம இப்போ வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு கேட்டோம் இல்லையா, அதே மாதிரியானது ஆனால் அது கிடையாது. இது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிளிசர்ட் அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்குது. பிளிசர்ட், BLIZZARD. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க?
4: நான் கேரிசாத்தி யஸ்குமார்.
0: சொல்லுங்க.
4: ஆன்டி சைக்ளோன்ன்றது எதிர் சூறாவளி.
0: அது வந்து நேயர் சொல்லிட்டாங்க முன்னாடியே.
4: சரிங்க,
0: இப்ப அடுத்த கேள்வி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். பிளிசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது
4: டெசர்ட். பாலைவனம்.
0: இல்ல இல்ல, பிளிசர்ட்னா BL

0: IZZARD பிளிசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதோட பின்பாதி வந்து இதற்கு வந்து பின்பாதி விடையாக வரக்கூடியது, முன்பாதியை நீங்க கண்டுபிடிச்சால் போதுமானது. அதுதான் உங்களுக்கான க்ளூ.
1: பொழுதுபோக்கு இடமா?
0: இல்லைங்க. இப்ப இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதோட செகண்ட் ஆஃப் வந்து இதற்கும் செகண்ட் ஆஃபா வரக்கூடியது, அதையும் குறிப்பிடக்கூடியது. இது முதல் சொல் மட்டும் நீங்க. என்னங்க?
1: சூறாவளி போயிலா?
0: புயல் ரைட்டு. அது என்ன புயல் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இந்த மரத்தினே இருக்கு, ட்ரை பண்ணலாமா?
1: பண்ணுங்க மேடம்.
0: நன்றி. ஹலோ, வணக்கம். பிளிசார்ட் அப்படின்னா என்ன?

0: இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதோட செகண்ட் ஆஃப் வந்து இதற்கும் செகண்ட் ஆஃபா வரக்கூடியது, அதையும் குறிப்பிடக்கூடியது. இது முதல் சொல் மட்டும் நீங்க
1: என்னங்க சூறாவளி புயலா
0: புயல் ரைட்டு, அது என்ன புயல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இந்த மாதிரி நேருக்கு ட்ரை பண்ணலாமா?
1: பண்ணுங்க மேடம்.
0: நன்றி. ஹலோ வணக்கம், பிளிசார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் நம்மக்கிட்டே கேள்வி கேட்டு ஆன்சர் வாங்கி நம்மக்கிட்டே சொல்லிடுறாங்க, யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: சரி, தொடர்ந்து பேசுவோம் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம்மா,
4: கேக்குது?
5: எனக்கு கூட சரியா தெரியல.
4: சரி, முயற்சி பண்ணி பாருங்க.
5: சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன். சூறைக்காற்று,
4: சூறைக்காற்று, சூறாவளி, அது வந்து செகண்ட் ஹாஃப் வரக்கூடிய புயல் அப்படிங்கறத குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் இது. அதற்கு முன்பாதி சொல் வந்து நீங்க சொல்லணும்.
5: அடுத்த நேர் ரெடியா இருக்காரு, அவர் சொல்லுங்க.
4: ரெடியா இருக்காரு, எஸ்கேப் ஆகுறாங்க. சரி, யார் சொல்றாங்க? நிறைய நேர் வந்து போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
6: மாவட்டிலிருந்து பாஸ்கரன்.
4: சொல்லுங்க.
6: புழுதி புயலா மேடம்?
4: பனிப்புயல். இது வந்து பனிப்புயல்.
6: பனிப்புயல்,
4: பனிப்புயல், பிளிசார்ட் அப்படின்னா பனி, பனி சூழ்ந்த இடங்கள்ல அடிக்கக்கூடிய புயல். ஆமா, பனிப்புயல் அப்படிங்கறதா பிளிஸ்டர். சரிங்களா? இனிப்ப வந்ததற்கு சொல்லுங்க. புவியியல் சார்ந்த நிறைய சொற்களை வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். பனி புயல் ரெடியா வச்சிருந்தேன்.
4: சரிங்க, அடுத்த கேள்வி உங்களுக்கு கேக்கலாமா?
7: என்னை
4: ரொம்ப எளிமையானது.
7: இது மேடம் தமிழ்லதான்
4: கேக்குறோம். நாம நிறைய க்ளூவும்
7: எனக்கு பனி புயல் வெளியே
4: உங்களுக்கு க்ளூ கொடுக்கணுமா? இப்ப ராக்னா பாறை அப்படின்றத குறிப்பிடக்கூடியது. ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த ஆசிட் அப்படிங்கறதுக்கு நீங்க சிம்பிளா கண்டுபிடிச்சா போதுமானது.
7: பாறை
4: தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருக்கின்ற தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
8: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேம்மா.
4: சொல்லுங்க.
8: மழை வந்துருக்கு, மழையோட பேசுறேன்.
4: மழையோட பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா?
8: இல்ல, இப்பதான் பேசுறேன்.
4: சரி, அந்த கேள்வி கேட்டீங்களா?
8: அமிலப்பாறை.
4: அவ்வளவுதான் கேட்டோம். ஆசிட் ராக் அப்படின்றது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க கூடியது இல்லையா?
8: ஆமா.
4: சரி, ஓகே.

0: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. அமிலப்பாறை ஆசிட் ராக், அதுதான் நம்ம வந்து கேட்டோம். இப்போ அடுத்த வந்து கேட்க போகிறோம், யார் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. நமக்கு நேரம் குறைவாக இருக்குது, 4:53 கிட்ட ஆக போகுது. விடை சீக்கிரமாக சொல்லிட்டேன். நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். மாதவத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க, கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதா?
1: சொல்லுங்க. நோக்கா நான் லைன் இது பண்ணேன், கடுத்து.
0: சரி, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அதற்கு பெயர் என்ன?
1: டிஸ்ட்ரிபியூட்டரியா?
0: ஆமா.
1: அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, மறந்து.
0: சரி, நம்ம அடுத்த நேருக்கு கேட்கலாமா?
1: நன்றி.
0: டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு ஒரு சொல் சொல்லுவாங்க, அது எதை குறிப்பிடக்கூடியது? வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: திருப்பாச்சிலிருந்து எட்டயபுரம் சேர்ப்பது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க.
2: என்ன என்ன கேள்வி கேட்கலாமா?
0: டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புவியியல் அமைப்பை வந்து சொல்லுவாங்க, அது என்னது?
2: டிஸ்ட்ரிபியூட்டரியா?
0: ஆமாம்.
2: அதாவது மாவட்ட கருவுகள்னு சொல்லுவாங்களா?
0: இல்லை, இது வந்து புவியியல் சார்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஜியோகிராபிக்கலா கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பொது சொற்கள் இருக்கு, இதற்கான அந்த புவியியல் சார்ந்த சொல் கேட்கிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: மாலை வணக்கம். மறைமலை நகர், தாமரை கண்ணி.
0: சொல்லுங்க.
3: விநியோகம் பண்றது தானே மேடம்?
0: அதுதான் புவியியல் சார்ந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லணும். ஆமா.
3: சரி மேடம், தெரிஞ்சுக்கிறேன்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நன்றி. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணக்கம்.
2: பிரித்து கொடுப்பவர்கள்.
0: பிரித்து கொடுப்பவர்கள் ஜியோகிராபிக்கலா சொல்லணும், எதை பிரித்து கொடுப்பவர்கள் புவியியல் சார்ந்து சொல்லணும், அதான் கேள்வி. வணக்கம். உங்க பேர் நீங்க சொல்லவே இல்லையே. ஹலோ.
4: கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன், எங்க இருந்து பேசுறீங்க? நங்கநல்லூர். சரி, நம்ம அடுத்த நேருக்கு முயற்சிக்கலாமா? இது வந்து ஒரு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பிரித்து கொடுக்கக்கூடிய புவியியல் சார்ந்து இதுதான் இதற்கான க்ளூ. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: கும்பகோணத்துல சேஷாத்ரி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு தான் ரொம்ப டஃபா வச்சிருக்கிற போல.
5: ஐ திங்க் டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேள்வி கேட்டீங்க, கரெக்டா?
0: ஆமா ஆமா.
5: We have so many distributors in our district, so many branch rivers.
0: அதையே சரியா சொன்னா நலமாக இருக்கும்.
5: அது கிளை நதிகள் தமிழ்ல சொல்லுவாங்க மேடம்.
0: ஆ, கரெக்ட். எப்பயும் ஜஸ்டின் சைடுவீங்க, நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. எப்படி?
5: ஏன்னா காவேரியில இருந்து எங்களுக்கு நிறைய பிரான்ச் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும், அது நாங்க அங்க யூஸ் பண்ற வார்த்தை தான் அது.
0: ஓகே, சரியான சொல் வந்து கிளை நதி, கரெக்டா?
5: அதான். ஆமாண்ணா, கிளை நதி. ஏன்னா எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் இருக்கு.
0: அப்படிங்களா?
5: காலேஜ் படிக்கும் போது அதை பத்தி பேசும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் ரிவர்ஸ்.
0: ஓ, அங்க படிச்சது இங்க பிடிச்சிட்டீங்க.
5: டிஸ்ட்ரிபியூட்டர் ரிவர்ஸ் நாங்க பேசிட்டு இருப்போம்.
0: ஓகே, சரி. சரியான விடை சொன்னதுக்கு பாராட்டுக்கள். நன்றி.
5: நன்றி மேடம், நன்றி.
0: டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா கிளை நதி, அந்த நதிகள் வந்து பிரிஞ்சு ஓடக்கூடிய இடத்தை வந்து குறிப்பிடுவாங்க. சரி, நம்ம இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து சரியான விடையில சொல்லியிருந்தாங்க. பங்கு பெற்று கேட்டு ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் இப்போ கேட்டு ரசிக்கலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இசை சங்கர் கணேஷ். 5:10 கேட்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியினை.

0: சுருக்கம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீ மட்டும் தானே போக போற டைமுக்கு கொண்டு போய் விடணும் அவ்வளவுதானே எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம் சில நொடிகளில் தொடர் இருப்பது 5:05 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான அழகான மாலை வணக்கம். 5:11 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு சிறு வயது ஞாபகம் வரும் அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. எப்போதெல்லாம் சிறுவயது ஞாபகம் உங்களுக்கு வரும் அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. அதாவது சில நேரங்களில் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், திடீர்னு சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது, ஆஹா நம்மளும் சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம்ல, அப்போ நம்ம எப்படி தெரியுமா விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நமக்கு சின்ன வயசுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நமக்கு சின்ன வயசு ஞாபகம் அப்பப்போ வந்துட்டு போவோம். அந்த மாதிரியான தருணம்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படின்றத நீங்கள் என் கூட பகிரலாம். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்க. வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் கௌதம் ஜி.
0: வணக்கம்.
1: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல பேசுறேன்.
0: ஓகே, கேட்டிங்களா தலைப்பு என்னன்னு?
1: எப்பப்போ தூக்கம் வரலையா அப்பெல்லாம் சிறு வயசு ஞாபகம் வரும். அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறாங்க பாத்தீங்க, கொஞ்சி கொஞ்சிட்டு அப்போ நம்மளையும் ஊட்டி இருப்பாங்க
0: குழந்தைங்க,
1: கும்பலா சேர்ந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா, மகிழ்ச்சியா. அந்த மகிழ்ச்சி இப்ப இல்லாம போச்சு, வெறும் அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுது. அப்பெல்லாம்
0: குடும்பம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி,
1: கால சக்கர ஓட்டம்.

0: எல்லாம் நம்ம தாண்டி கடந்து வந்துட்டோம் இல்லையா, அந்த குழந்தை மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அப்ப இருக்கும்போது நமக்கு வளர்ந்துட்டா நல்லா இருக்கும் தோணும், பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையா இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குன்றது ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா.
0: குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் மோதுச்சா, இதெல்லாம் நம்ம எல்லாம் மிஸ் பண்றோம்.
1: பரவாயில்ல, வீட்டுல இருக்கவங்களும் உங்களை கொஞ்சம் சொல்லுங்க.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
1: சொல்லுங்க, நீங்க எப்பலாம்
2: பார்க்கு போனாலே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துரும்.
1: பார்க்குக்கு போனாவே?
2: ஆமா.
1: எதனால?
2: அது எனக்கு பிடிச்ச ஒரு பார்க் இருக்கு.
1: ஓகே.
2: அது சின்ன வயசுல அங்க அந்த பார்க்கு தான் காலையில எழுந்திரிச்சு போயிடுவேன்.
1: ஓகே.
2: ஒரு மணி நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புவோம்.
1: சோ அந்த பார்க்
2: வேலைக்கு தான் போனோம் படிக்கல.
1: ஓகே.
2: அந்த பார்க்கு போகும்போதெல்லாம் எனக்கு அந்த
1: சின்ன வயசு ஞாபகம் வரும்.
2: ஆமா, மயிலாப்பூர்ல நாகேஸ்வரா பார்க்குன்னு இருக்கு.
1: ஆமா,
2: அந்த பார்க்கு அங்கதான் பக்கத்துல வீடு, அங்க இருக்கும் போதே டெய்லி அந்த பார்க்கு
1: போவேன்.
2: எனக்கு அந்த ஞாபகம், எனக்கு அந்த சைடு போனாலே வந்துடும். அடுத்தது எங்க வீட்டாண்ட ஒரு பார்க் இருக்கு, அங்க போகும்போது எனக்கு ஞாபகம் வந்துடும்.
1: ஓகே, பார்க் போகும்போதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சூப்பருங்க, சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: ஓகே சார், நன்றி சார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: நன்றி
1: பகிர்ந்ததுக்கு. வணக்கம். சொல்லுங்க கலா, நீங்க எப்பலாம் மிஸ் பண்றீங்க உங்களுடைய சின்ன வயசு?
3: குழந்தைங்க சார், குழந்தைங்க ஆசை பண்ணேன். சின்ன குழந்தைங்க டக்கு ஒரு குழந்தை கிடைச்சா அது பயங்கர பிடிக்கல, நோய் வாயை சொல்லிட்டுதான் சரி இருக்கணும் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா யாரா கண்டுபிடிச்சிருவான், நீ எங்க எங்கேயோ போயிட்டு சொல்லுவான், இல்லக்கா குழந்தை பிடிக்கும் நம்ம அந்த இடத்துக்கு பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். குழந்தை பிடிக்கும் தெரியுது, இப்போது அக்கா பசங்க குழந்தைட்டு வராங்க அங்கே கட்டினா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பொழுது போகிறது தெரிஞ்சு அது ஜாலியாக குழந்தைங்கன்னா.
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
3: நன்றி.
1: வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம், மறைமலை நகர் தாமரை கண்ணி. நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க.
4: எனக்கு வந்து இந்த இந்த ரோட்ல பசங்க விளையாடுறது பார்த்தாவே ஏக்கமா இருக்கும் சார். நாங்க என்ன 24 hours ரோட்ல விளையாடுவோம்.
1: அப்போ சின்ன வயசுல.
4: ஆமா, ஒரு கேங்கே இருக்கும் சார், பாக்கும்போது இப்ப கூட ஏக்கமா இருக்கும். இதுவிடா போய் விளையாடுவோம், ஓட்டு மறைக்கு ஏறுவோம் இறங்குவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப இந்த பசங்க விளையாடும் போதெல்லாம் அதான் ஞாபகம், ஐயோ நம்ம இப்ப போய் அது மாதிரி விளையாட முடியாது, நம்ம பசங்க விளையாட விட முடியல ரோட்ல. அதனால அத பாக்கும் போதெல்லாம் அப்படிதான் சார் ஞாபகம் வரும். சின்ன வயசு ஞாபகம் அதாவது விளையாட்டுதான்,
1: விளையாட்டு பார்க்கும் போது
4: அந்த ஃப்ரீயா விளையாடுவோம், உள்ள விளையாடுறதே கிடையாது, எப்பவே அவுட் சைடு தான்.
1: ஆமா, இப்ப இருக்க குழந்தைங்க தான் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, பட் அப்போ வந்து எல்லாருமே அப்படிதான். ஒன்னு பண்ணுங்க, உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு நாள் விளையாடுங்க, சந்தோஷமா இருக்கும்.
4: சார் பழைய ஃப்ரெண்டு, இப்ப எனக்கு இப்ப வந்து 68 ஆகுது, என்ன ஃப்ரெண்டு 68 நாங்க பேச்சு பார்த்தா என்னைக்காவது நம்மள ஒன்னா சேர்ந்து அது மாதிரி பண்ணி
1: ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. சூப்பர், எல்லாருமே அப்படி குழந்தையா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, அனேகன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மை எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கிற ஒரு சூப்பரான பாடல். வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய சில, அனேகன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துட்டு இருக்கு, கேட் என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏமா, உங்களைத்தான். எங்க பாக்குறீங்க? அட, உங்களைத்தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு

0: அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா.
1: ஆமா இல்ல,
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: அஞ்சு மணி 23 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் உங்களுக்கு வரும் அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம் ஐயா. மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம்
3: சார். எங்க ஊர்ல மாதவரம்.
2: அப்படியா? ஆஹா, மாதவரத்துல பெய்யுது. இங்க பாருங்க, பட்டின பக்கத்துல பெய்யல.
3: பாருங்க அந்த ஒலி கேக்குதா?
2: கேக்குது கேக்குது கேக்குது.
3: நல்ல, அதாவது ஏற்காடு அத்திப்பள்ளி அத்திரப்பள்ளியில இருக்கிற மாதிரி இருக்கிற.
2: இங்க எப்படி இருட்டே இருக்கு, மழை வர மாட்டேங்குது.
3: வீரராகவன் என்ற நேயர் பேசுகிறேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எப்பெல்லாம் சின்ன வயசு வந்து
3: பாண்டி விளையாட்டு விளையாடுவோம். இப்ப ஆடுறாங்க, இப்ப சின்ன பசங்க. என்ன சேர்த்துக்கடான்னு கேட்டுவேன். எங்க முதுகுல உங்க முதுகுதான் உடையன்னு சார். ரொம்ப இளமைக்கால பருவம் திரும்ப வரணும் சார். டைம் மிஷின் இருந்தா நான் போயிடுவேன்.
2: நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே போயிடுவாங்க.
3: இல்ல சார், அது அந்த அந்த முதுமையில இளமையில பெறாத அனுபவங்கள்லாம் முதுமையில வந்து பிரயோஜனமே கிடையாது சார். நன்றி ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: சார், நான் அடையாளம்பேட்டில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். குழந்தைங்கன்னு போட்டோம் சார். நானு
2: சொல்லுங்க.
4: எனக்கு ரொம்ப குழந்தைங்கன்னா நானுக்கு நானே குழந்தை ஆயிடுவேன் சார். ஆமா, வெளியே இருந்த குழந்தை வந்தா கூட அன்பா விளையாடும், விளையாடுறதுல ஒரு ஜாலியா இருக்கும். அதே மாதிரி பார்க்குக்கு போனா நான் விளையாடுறேன் சார்.
2: அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க சின்ன வயசு ஞாபகம் வந்துடும்.
4: வாக்கிங் போவேன். ஆமா சார், நம்மளும் ஆடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும் சார்.
2: சூப்பர் சூப்பர், நன்றி.
4: டயர் கட்டி ஆடுவோம் சார் மரத்துல.
2: ஓ, இப்ப ஆடுறீங்க?
4: ஆமா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த நிகழ்ச்சி.
2: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் கோவூர் லவ்லி சார்.
2: சொல்லுங்க, நீங்க எப்பெல்லாம் சின்ன வயசு உங்களுக்கு ஞாபகம் வரும்?
5: இதெல்லாம் சின்ன பையன் சார்.
2: இப்பவே சின்ன பையன் தானா? ஏன்னா ஒரு 10 வயசு இருக்குமா உங்களுக்கு? மனதளவுல சின்ன பையன் அப்படின்றீங்களா? சூப்பருங்க சூப்பர்.
5: எல்லாருமே அந்த வழியில போறவங்களா என்ன வித்தியாசமா பாப்பாங்க.
2: ஆஹா, இன்னும் சின்ன பையனாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆஹா, கேக்கவே சூப்பரா இருக்குங்க. இப்படியே சந்தோஷமா இருங்க. நன்றி
5: நன்றி நன்றி சார்.
2: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
6: கோயம்பேட்ல இருந்து பாத்திமன் சார். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சார்.
2: ஆமா ஆமா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் நலமா இருக்கேன். சொல்லுங்க.
6: அதாவது 30 வருஷத்து கதை இப்ப ஞாபகம் பத்தி வச்சிருக்கேன் சார். மறக்க முடியாத விஷயம் இல்ல. அதாவது கபடி விளையாடுவோம், கம்பர விடுவோம், அப்புறம் அந்த புட்பால் விளையாடுவோம், அப்புறம் அந்த இது காட்டாடி விடுவோம் சார். அதெல்லாம் மறக்க முடியல சார்.
2: ஓகே, அது மறக்க முடியல. இப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகம் வரும், எதை பார்த்தா ஞாபகம் வரும்?
6: அதாவது அந்த பொம்பர விடுறதுல ஞாபகம் வரும் சார். பொம்பரை வர்றது, அந்த பல்லாம் விளையாடுறது, பரம பதம் விளையாடுறதுலாம் இப்ப ஞாபகம் வருது சார்.
2: ஓகேங்க ஓகே,
6: எல்லாம் சேர்த்துட்டு. ஆனா இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. டிவில தான்.
2: நன்றி நன்றி.
6: அப்ப தேங்க்யூ சார்.
2: நன்றிங்க நன்றி. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
7: மேடம் வர்க்கத்துல சித்ரா சார்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் வரும்?
7: நாங்க வந்து இந்த கல்லாங்கா விளையாடுவோம் சார், கல்லு விளையாட்டு. அப்புறம் வந்து பல்லாங்குழி. இந்த புளியங்கோட்டை இல்ல சார், புளியங்கோட்டையிலயே பல்லாங்குழி ஆடுவோம் சார். ஆமா.
2: நினைச்சு பாக்க தோணுது. அதான் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும்?
7: அந்த குழந்தைங்களோட பேசும்போது, குழந்தைங்களை பார்க்கும் போது,
2: அந்த குழந்தைங்களை பார்த்தாவே உங்களுக்கு உங்களோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். சூப்பர் சூப்பர். நன்றிங்க நன்றி.
7: நன்றி சார்.
2: சூப்பர்,

சின்ன வயசு ஞாபகம் எப்பெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்றதான் தலைப்பு. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ காதல் கண்மணி அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை பாடினவங்க ஏடிகே, தர்ஷனா, சாஷா திருப்பதி, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்கள். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தொடரும்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
1: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 5:35 கடந்து போயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படின்றத இன்றைக்கான தலைப்பு நல்லா கேட்டுக்கோங்க. எதெல்லாம் பார்க்கும்போது இல்லை ஏதாச்சும் ஒரு தருணம் வரும்போது இல்லை ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான நேரங்கள்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு வரும், எந்த மாதிரியான நேரங்களில் எந்த மாதிரியான தருணங்களில் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படியே இருந்தாலும் நம்ம
0: எல்லாருக்கும் இதே எண்ணம் தான். ஓகே ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: குமார் பேசுறேன் சார், ரெடி போனிமேட்ல இருந்து குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகம் வரும்?
2: எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்களாக்கா மொத்தம் நாங்க ஒரு 9 பேர் இருந்தோம் நாங்க எங்க ஊர்ல. நல்லா அது வந்து பாத்தீங்கன்னா 2வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் ஒரு செஞ்சு சாப்பிடும் பாத்தீங்களா?
0: சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது சாப்பிடும் பாத்தீங்களா? அதுதான் சார் என்னால ரொம்ப ஞாபகம். அதே பேர் பாத்தீங்களா, இப்போ அவ்வளவு பேரும் இப்போ வந்து அடுத்த வாரம் ஆடி மாசம் முதல் திருவிழா தான் எல்லாமே சந்திப்பு போறோம்
0: சார். சந்திக்க போறீங்க?
2: ஆமா சார், ஆமா சார்.
0: ஓகே ஓகேங்க, நன்றி
2: நன்றி.
0: ஸோ உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் எப்போ வரும், எந்த மாதிரியான டைமில் வரும்? ஒரு சிலருக்கு வந்து தூங்கும் போது வரும், தூக்கம் வரல அப்படின்னா வரும் அப்படின்னு சொன்னார். ஒரு சிலவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை பார்க்கும்போது வரும்னு சொன்னாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: காஞ்சிபுரத்துலேருந்து பண்ணுறேங்க ஐயா.
0: சொல்லுங்கள், யார் உங்கள் பேர்? பேர் சொல்லுங்கள்.
3: பேர் சுப்பிரமணிய ஐயா.
0: சுப்பிரமணிய.
3: பட்டுத்தறி நெசவாளர் சார்.
0: ஓகேங்க ஓகே. உங்களுக்கு எப்பெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் வரும்?
3: எனக்கு பசங்க எல்லாம் விளையாடும் போது அப்படியே நம்ம எல்லாம் இப்படி தானே விளையாடணும் அப்படின்னு ஒரு அப்படியே ஞாபகம் வரும் சார்.
0: அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும்?
3: ஆமா, பசங்க

0: விளையாடும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோ, அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் வரும் சார்.
1: ஓகே,
0: நம்மளும் இப்படிதான் விளையாடி இருந்தோம், அப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்து.
0: நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசிலும் படமாட்டப்பட்டீங்க.
1: சொல்லுங்கய்யா.
2: எனக்கு வயசு 81 இப்போ. எங்க கரையில உட்காந்துக்கிற எங்க எதிர்ல இந்த சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டி போறாங்க,
1: ஓட்டிட்டு போறாங்க.
2: அதை பார்க்கும் போது எனக்கு நம்ம சின்ன வயசுல வாடகை செலுத்தி குறைக்கப்பட்ட லட்சம் ஞாபகம் வருதுங்க.
1: உங்களுக்கு இப்ப இந்த டைம்லயே ஒண்ணு வந்திருக்கு,
2: அப்படிதானே?
1: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு. வணக்கம். வணக்கம், யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
3: அழகம் சார், காஞ்சிபுரத்துல கமலா வந்துட்டேன். நானு நாங்க சின்ன போதுல இருந்தா நாங்க சென்னையில தான் சிந்தாது பட்டியில இருந்தோம். 9 குடுத்த பசங்க எல்லாம் சரி அங்க இதுக்கு போவோம். ரயில் இப்ப ரயில்வே ரோடு ஆயிட்டுல அங்கெல்லாம் வந்து ஊஞ்சல் எல்லாம் இருக்கும், கிரவுண்ட் அது. தற்கு தற்கு மருந்து நான் தான் எல்லாரையும் அழிச்சுன்னு போவேன். எல்லாம் கையில எல்லாம் உடச்சு கல்லாண்டு வாங்கி வச்சுருவான். எல்லாருமே உடச்சு கல்லை வேறு கல்லாண்டு வாங்கி ஒரு பாட்டில தண்ணி எடுத்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாம் போயிடுவோம் நாங்க. சனி ஞாயிறுல மிச்ச நாள் எல்லாம் வந்து சாயங்காலம் ஆச்சுனாக்கா வீட்டுல வீடு நாளதாக்க வீட்டுல புளியங்கொட்டை எல்லாம் விழுவோம் நாங்க. எல்லாம் பெரிய இடமா இருக்கும், நல்லா ஜாலி. அது மாதிரி எல்லாம் இப்ப வரவே முடியாது சார். முதல்ல அந்த லைஃப் எல்லாம் இன்னும் எப்படின்னு சொல்றதுக்கே இல்ல. அதெல்லாம் வாடகை வீட்டுலதான் இருந்தோம், ஆனா சந்தோஷமா இருந்தோம்.
1: உனக்கு
3: அது ஒரு ஜாலியா தான் இருந்து புளியங்கொட்டை விளையாடு, பல்லாங்குழி விளையாடும், முதல்ல
1: தாயக்கட்டை
3: ஏழு பேர் ரவுண்டா வச்சுன்னு விளையாடும்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி. 5:39 கடந்து போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில வேல்முருகன் மாளவிகா சுந்தர் பாடின பாடல் மகாலிங்கம் வரிகளை ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில கொம்பன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிந்த விவேத் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:45 கடந்து போயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சின்ன வயசு எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், எந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: சார், கார்த்திக் பேசுமாம்ல.
0: சொல்லுங்க
1: சார். நான் வந்து எனக்கு கனவு வருது சார், டெய்லி
0: டெய்லியும் கனவு வர
1: மாதிரி. ஆமா, டெய்லி நைட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரியே கனவு வருது சார். அப்பதான் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது சார் எனக்கு.
0: ஸோ அந்த மாதிரியான டைம்ல தான் உங்களுக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் வருது?
1: ஆமா, டெய்லி எனக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி கனவு வருது, எக்ஸாம் எழுத மாதிரி, பரீட்சை படிக்கிற மாதிரி, ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி எல்லாம் கனவு வருது சார். அப்பதான் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வருது.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி, நன்றி பகிர்ந்தது. வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா ஹாப்பியா இருக்கு.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எப்பலாம் சின்ன வயசு ஞாபகம் வரும்?
2: எனக்கு வந்து சின்ன பசங்க யாராவது திருவிழா அப்படி சூப்பரா விளையாடினாங்கன்னு பாருங்களேன், அப்ப எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் அப்படிங்கறது வரும். அதே மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் வாசிப்பாங்க ஓகேவா, மாணவர்களுக்கு இந்த மழையின் காரணமாக பள்ளியில் விடுமுறை, மாணவர்களுக்கு June 6 பள்ளி திறக்கிறாங்க. சோ எப்போ அந்த எக்ஸாம் பத்தி அறிவிச்சாலோ அல்லது இந்த லீவ் பத்தி பேசினாலோ அந்த நியூஸ் பாக்கறச்ச எனக்கு, அந்த செய்தி கேட்கறச்ச எனக்கு அந்த ஒரு ஞாபகம் அப்படிங்கறது வரும். நடந்து போயிட்டு இருப்போம் அப்போ ஸ்கூல்ல பசங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு கும்ப கும்பலா நடந்துட்டு வருவாங்க அவங்கள பார்க்கும்பொழுது அந்த யூனிஃபார்ம் பார்த்தா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் இன்னும் மாத்தாம அப்படியே வச்சிருக்கிறாங்கல்ல சூப்பர்ல அப்படின்ட்டு நான் அந்த ஸ்கூல் பக்கமா அப்படியே கிராஸ் பண்ணும் பொழுது அந்த பள்ளி நாட்கள் பள்ளி நினைவுகள் எல்லாம் அப்படியே உருண்டோடி வருது.
3: பழைய நினைவுகள் நம்ம படிச்சிருக்கும் ஒரு இடம் புரியாத ஒரு இன்பம், அதாவது எந்த ஒரு தொழில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம நிம்மதியா படிக்கும் போதுதான் நமக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வரும். அந்த மாதிரி வரப்போது, அந்த மாதிரி வரும்போது எனக்கு மன அப்படி கண்ணுல அந்த கண்ணீர் வந்துடும், அழுதுருவேன் மன. அதனாலே நான் சும்மா படுக்க மாட்டேன், படுத்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் போகும். ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்லையா, அது ரொம்ப கஷ்டம்.

0: பயங்கரமா இருக்கும். ம் ம் அது ரொம்ப ஃபீலிங்கா வரும் சார்.
1: ஓகேங்க, ஓகே ஓகே, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க.
0: இல்லை சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல எந்த ஒரு யாரும் ஒரு நம்ம நம்மள ஒரு இது இல்லாம ஃப்ரீயா இருந்தோம் பாத்தீங்களா.
1: எனக்கு நன்றி. சூப்பர், தொடர்ந்து பேசுவோம். இப்ப நிகழ்ச்சியில ஐ படத்துல இருந்து

சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். இப்போ நிகழ்ச்சியில் ஐ படத்திலிருந்து பாடல் வந்துருக்கு. அனிருத் ரவிச்சந்தர், நீதி மோகன் இணைந்து பாடின பாடல். கபிலன் வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துருக்கு. கேட்டு இணைந்துருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஃபோன் மூலமாகவும் வந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ரொம்ப அழகான நிறைய கருத்துக்கள் நம்ம கேட்டோம். ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் நிறைய நேயர்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். திருவேற்காடுல இருந்து சுகுமார் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
1: அப்புறம் சின்ன பொதுல குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவேன். அந்த குழந்தைங்களை பார்த்தாலுமே அது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். நிறைய ஒரு ஞாபகம். குழந்தைங்களை பார்த்தாலுமே கஷ்டமா இருக்கேன்.
0: ஓகேங்க. ஓகே ஓகே. நன்றி.
1: சரிப்பா.
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார். கேக்குதாமர் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க.
2: தாமர ரயில்வே முன்னாடி நம்ம தேசிய கொடி ஒண்ணு பறக்கு சார். அதை பார்த்தோன்னா எனக்கு பள்ளி பருவம் ஞாபகம் வந்துருக்கு சார். ஆறாவதுல நாங்க அந்த கொடி இது பண்ணி ஏற்றி ரெடியா பண்ணி வைப்போம் பறக்க வைக்கிறதுக்கு. அது அது பறக்கிறது இப்ப பாத்தோன்னா எனக்கு பள்ளி பருவத்துல அந்த கொடி பறந்த ஞாபகம் சார்.
0: சூப்பருங்க.
2: அப்புறம் நம்ம 26 எல்லாம் ஏற்றோம் இல்லையா, ஜனவரிலாம் ஆகஸ்ட். அதான் பார்க்கும்போது எனக்கு அந்த பள்ளி பருவம் அருமையா ஞாபகம் வருது சார். நன்றி சார் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: நேத்து
0: கூட நீங்க பாக்கல. சூளை ரீஜா மனோகரன், அதுக்கப்புறம் கமலாவர்தன், கண்ணன் பி, ராஜமாணிக்கம் கோபி, வீரராகவன், அந்தோனிராஜ், பிரபாகரன், பர்வதவர்தினி, நச்சுப்பிள்ளை, ரங்கராஜன், மேலப்படு தயாளன், இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான், கந்தன் வள்ளி இடப்பாளையம்லேருந்து, அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மந்திரமூர்த்தி, அதுக்கப்புறம் பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பிரபாகரன், இவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் வாயிலாக கருத்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. 8 மணிக்கு இன்னொரு டாபிக் கூட நான் வரப்போகிறேன். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் அப்போ வந்து ஜாலியாக பேசுங்க. இப்போ வராதவங்க, அதாவது இப்போ வந்தவங்களை தவிர்த்து மித இருக்கக்கூடிய நேயர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்தவங்க வழி விட்டுட்டிங்கன்னா அடுத்து புது நேயர்கள், அதாவது இப்போ பேசாதவங்க 8 மணிக்கு வந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகமோட. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ரஜினி முருகன் படத்திலிருந்து ஜித்தின்ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடின பாடல் யுகபாரதி வரிகளில் டி இமானிசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:53 கடந்து போயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எப்போல்லாம் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஃபேஸ்புக் மூலமாகவும் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை

பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலை.

வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:40. இப்பொழுது கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள். முதல் பாடலாக வாணி ஜெயராம் பாடியது, இசை MS விஸ்வநாதன், வருவான் வடிவேலன் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: வாணி ஜெயராம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: அடுத்ததாக வரும் பாடலை பாடியவர் பிசுசிலா இசை சங்கர் கணேஷ் பாடலாசிரியர் வாலி. கை கொடுப்பால் கற்பகாம்பால் அந்த படத்திற்காக நாம் இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: பி சுசீலாவின் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். நேரம் 6:11.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: கண்ணில் கொண்ட குங்குமக்காரி.
1: நாம கேட்ட பாடல் பட்டிக்காடா பட்டணம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். பாடியவர் கே ஜே யேசுதாஸ், இசை சந்திரபோஸ். சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படம் ஒலிக்கும் நேரம் 6:16.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பதில் சொல்வாள் பத்ரகாளி அப்படிங்கிற படத்திற்காக கே. வீரமணி சித்ரா பாடியது வாலியற்றி பாடல் கேட்கலாம்.

0: பதில் சொல்வாள் பத்திரகாளி அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டோம்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவக் பாரதி தமிழ் பண்பலை.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வி நாகையா பி லீலா பாடிய பாடல் கேட்கலாம், பக்த மார்க்கண்டேயா அப்படிங்கிற படத்திற்காக.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய.

0: பக்த மார்க்கண்டையா அந்த படத்திற்காக நாம் இந்த பாடல் கேட்டோம். நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை.

0: பக்தி மனம் கமிழ இந்த மாலை நேரத்தில் நாம் கேட்டோம் பக்தி மாலை நிகழ்ச்சி தந்த பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். நேரம் 6:30.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலை வாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளி

0: கிடைக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீகேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல் ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுக்கிறேன்.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு

காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ ரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 6:40:50.
2: என் விருப்பம்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். நாம கேட்க போற பாடல் டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன், ஜமுனா ராணி பாடியது. மருதகாஸ் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். எதற்கெல்லாம் சோதனை

சோதனை அதிலே பரவசம், எப்படி அல்லவா? என் விருப்பம் நிகழ்ச்சியில் தோகமான பாடலாக கேட்டும் கைதி கண்ணாயிரம் அந்த படத்திற்காக இடம்பெற்ற பாடல். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் பாக்யலட்சுமி அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். ஏ.எல். ராகவன், கே.ஜமுனாராணி பாடியது.

0: சுப்ரானந்த பாடலை நாம கேட்டிருச்சும் பாக்யலட்சுமி படத்திற்காக ஏ எல் ராகவன் கே ஜமுனாராணி பாடியது. இணைந்திருக்கின்றோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: தொட்டுவிட தொட்டுவிட துடிக்கும் என்று நம் மனதை தொட்டுச் சென்ற பாடல் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் பாடியது, இசை ஆர் சுதர்சனம், பாடல் ஆசிரியர் ஆலங்குடி சோமு.

0: என் விருப்பம்.
1: நாம் இதுவரை கேட்டது என் விருப்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:40 ஆயிடுச்சு. நாம இப்ப கேட்கலாம் திரை கானம். சூப்பரான சாங்ஸ் அரங்கேறி காத்துட்டு இருக்கிறோம் திரை கானம் நிகழ்ச்சியில். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். திரைகானத்தின் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 7:01.

0: அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இந்து அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். தேவாவின் இசையில் வாழி இயற்றிய பாடல்.
1: டா பக்காடு பக்கா மே கேடா போ கடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

இந்து அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டும் கேட்டது திரைகானம். நேரம் 7:15. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 1,78,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி

0: பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கி தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று

0: நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி இரவு 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. கேட்கலாம் திரைகானம். மனோ சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் வாலி இயற்றிய பாடல் இரட்டை ரோஜா அப்படிங்கிற படத்திற்காக.

0: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல்.
3: ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால கொரோனா பாதிப்பு ஏற்பட்டப்போ நம்ம நாடு மட்டுமல்ல உலகமே ஸ்தம்பிச்சு நின்னது. ரொம்ப சிரமப்பட்டோம்.
2: எல்லா வகையிலும் எல்லோருக்கும் இழப்பு. தொழிலகங்கள் இயங்க சிரமம். வாகன ஓட்டங்கள்லயும் நிறைய கட்டுப்பாடு. இதனால பொருளாதார சீர்கேடுன்னு சிரமங்களின் பட்டியலை அடுக்கிக்கிட்டே போகலாம். தற்சார்போட இருந்த நாமெல்லாம்
3: அன்னைக்கு தடுமாறினோம்.
2: அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை கூட
3: அன்னைக்கு செய்ய முடியாத நிலை.
2: பணப்புழக்கம் இல்லாம வியாபாரம்லாம் முறையா நடைபெற முடியாத நிலை. அரசாங்கமும் ஏதாவது செய்து மக்களின் சிரமங்களை போக்க முடியுமான்னு
3: புது புது திட்டங்களை அப்போ அறிவித்தது.
2: ஆனாலும் இயல்பு வாழ்க்கை வாழ முடியலங்கிறத ராமநாதன் சார் ஒத்துக்குவீங்க. வேலைகள் செய்வதற்கு சரியான ஆட்கள் கிடைக்கல, அல்லது அவர்களை பயன்படுத்த முடியல.
3: இப்படியாப்பட்ட நமது வாழ்க்கை நிலைய
2: நமது பழைய வாழ்க்கை நிலை கூட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். பாப்போமா, உலகின் சிறந்த பொருளாதாரம் எது தெரியுங்களா? ஒரு பனை ஓலை குடிசை, அதுக்குள்ள 4-5 சட்டிப்பானை, வெளியே விசாலமான இடம், அங்க ஒரு விசுவாசமான நாய், பால் கறக்கும் 2 பசுமாடு, ஏர் ஓட்ட 2 உழவு மாடு, அதுக்கு ஓர் ஏர் கலப்பை, அப்புறம் விவசாய வேலைகள் செய்ய உதவும் 2 மண்வெட்டி, 2 கடப்பாறை, 4 களைவெட்டு, பசுமாடு காளை மாட்டோட 10 ஆடு, 1 சேவல், 5 பெட்டை கோழி, அதோட கோழி குஞ்சுகள். கிராமம்னாலே அடிப்படை விவசாயம்தான். அதுக்காக 1-5 ஏக்கர் நிலம், அதில் 1 கிணறு, கிணத்தை சுற்றிலும் 10 தென்னை மரம், தென்னை மரத்து அடியில் முருங்கை மரம், கருவேப்பிலை மரம், தண்ணி புழக்கமுள்ள இடத்துல 2-3 வாழை மரம், அடுத்து 1 புளிய மரம், பெரண்ட செடியும் தூதுவளையும் படருமிடம், பக்கத்தில் அகத்தி மரம், விளை நிலங்களின் வரப்பு ஓரத்தில் தானாவே வளரும் ஏராளமான கீரை செடிகள், மண் சட்டி பாத்திரம் பண்டம் கழுவும் இடத்துல 4-5 மிளகாய் செடி, தப்பி முளைத்த தக்காளி செடி, கத்தரி சுண்ட செடிகள், அப்புறம் இருக்கும் விளை நிலங்களில் விளையும் அல்லது விளைவிக்கப்படும் கம்பு சோளம் கேழ்வரகு, இவற்றை வருடத்துக்கு 1 முறை மானாவாரியா மழையை நம்பி விதைத்து விளைவித்து அறுத்து தானிய குதிருக்குள் சேமிக்கப்படுகிறது. ராமநாதன் சார், தேவைப்படும் சமயத்துல குதிருக்குள் இருக்கும் தானியங்களை எடுத்து சுத்தம் பண்ணி பொங்கி சாப்பிடலாம். நிலத்தை சுத்தி இருக்கும் வரப்போரங்கள்ல விளையிற கீரை காய்கறிகளை சமைச்சு தொட்டுக்கலாம். பத்தாத்துக்கு பசுவின் பால், அதிலிருந்து கிடைக்கும் தயிர் மோர் வெண்ணெய் நெய், அப்புறம் தென்னை இருக்கு, ஆடு கோழிகள்ல இருந்து கிடைக்கிற மாமிசம், மற்ற பொருட்கள், நம்ம கிட்ட இருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் இருக்கும் பொருட்களை நாம வாங்கி வந்து பயன்படுத்தும் பண்ட மாற்று முறை. இப்படி யாரையும் எதிர்பார்க்காமல் உலகின் மிக அழகிய வாழ்வை 100 ஆண்டுகள் ஒரு பேரரசனை போல நலமோடு அமைதியாய் வாழ்ந்து அனுபவிப்பதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அந்த காலத்துல நடந்தது தானே இது, ஒன்னும் புதுசு இல்லையே. இப்போ எங்க போச்சு, என்னாச்சு? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேரம்

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் இந்த நேரம் 7:36.

வாசனை அள்ளித்தரும் பொருட்களோ ஏராளம் உண்டு. அந்த வாசத்தில் கலந்த சுவாசத்தில் திளைக்கும் பாடல்களும் எத்தனையோ உண்டு. அதனோடு நேசமும் சேர்ந்தால்

பிராப்தம் படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் பாடியது. சந்தனத்தில் கலந்த வாசமும் நேசமும் சுவாசமாக வந்தது பாடல். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த நறுமணத்தை கொண்டு மேடை அமைக்கின்றதோ

அருமையான பாடல் நாம் கேட்டோம். பணத்தோட்டம் அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது. தொடர்ந்து வரக்கூடிய பாடல், எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே நாம் வந்து காலம் காலமாக இருக்கின்றது. அது அறிவியலும் ஆன்மீகமும் மங்களத்தின் உச்சமமாக சில பொருட்களை வந்து நாம் எப்போவுமே பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அதனை பாடல்களாக கொடுத்து அதற்கு சிறப்பு சேர்த்து அதன் உள்ளே நேசத்தையும் வைத்து வரும் பாடல்கள் கேட்பதே அலாதிதானே. அடுத்து வரக்கூடிய பாடல் பி. சுசீலா, எஸ். ஜானகி பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

இது சத்தியம் அப்படிங்கிற படத்திற்காக பி சுசீலா எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். இயற்றியவர் கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரோடு இசையமைப்பில் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரகசிய போலீஸ் 1-1-5 படத்திற்காக பி சுசீலா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

அருமையான பாடல்கள் அரங்கேறு கேட்டு ரசித்தோம். பாட்டும் பயணமும் ஃபேஸ்புக் பேஜிலையும் நிறைய நேர்கள் வணக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, பாடல்கள் சூப்பராக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரிஜா மனோகரன், பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க சகோதரிக்கும் நிலைத்தார்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் அவங்க, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ள முதல் பாடலை சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த பாடல்கள் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து பாடல் அருமை. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், பாட்டும் பயணமும் நறுமணம் வீசும் பாடல்கள் தொகுப்பு அழகு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன், எங்கள் இல்லத்தை மணக்க செய்த பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர், பாட்டும் பயணமும் பாடல் தொகுப்பில் இடம்பெற்ற மங்கள வரிசை பாடல்கள் இனிமே வழங்கி ஆர்ஜே மற்றும்

0: நேரம் 7:55. இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு கடற்கரை ஓரம், அங்கே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம் அவர். சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டாராம் அவர். மன்னிக்கணும், இந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர். இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தான் நான் எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர். அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேறு, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.
0: கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.

இரவு 8:05 கேட்கலாம் நீ கோரினால் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் பயணித்தது ஆர்ஜே செங்கமலம் சரத். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நேரம் 8:00, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்

சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச மறக்க முடியாத சாகசம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. ஸோ அந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். எல்லாருமே தயாராக இருங்க. 2159528053 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838987871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். இணைப்பில் ஒரு நேயர் வராங்க. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். முதல் பாடல் ஈரம் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ரஞ்சித் குரலில், விவேகா அவர்களில், தமிழ் எஸ் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நீ கோரினால்

0: 8:11 கடந்து போயிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச மறக்க முடியாத சாகசம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்க சொல்லுங்க. முருகன், எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க.
1: சாகசன்றது நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறதும் படிச்சதே தான் சார் சாகசமா நினைக்கிறேன். ஓகேங்களா?
0: படிச்சுட்டு இருக்கிறதையும் படிச்சதை சாகசமா நினைக்கிறீங்களா?
1: ஆமா சார். ஓகேங்களா?
0: ஓகேங்க, ஓகே, நன்றி.
1: படிக்கிறது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம் சார். திருமூலவாளர் நாச்சியம்தாசன் சார். நல்லா இருங்க.
0: நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம்.
0: சொல்லுங்க கலா.
3: சக்தி வாய் போட்டு முதல் சம்பளம் எங்க அம்மா கொடுத்தேன். அதுதான் எங்க அம்மா சந்தோஷம்
0: நினைக்கிறேன். இல்ல, நீங்க செஞ்ச சாகசம் என்ன, மறக்க முடியாத சாகசம் என்னன்னு கேக்குறேன். அட்வென்ச்சர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தனியா காட்டுக்குள்ள போனது அந்த மாதிரி? ஓகேங்க, ஓகே, நன்றி. நீங்க செஞ்ச மறக்க முடியாத சாகசம். சாகசம்னா இந்த சர்க்கஸ்ல பண்ணுவாங்களே அந்த மாதிரியான சாகசம் இல்லை, பட் அட்வென்ச்சரஸா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்க மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சாகசங்கள் ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ நீங்க நிறைய பேர் சாதனை அப்படின்னு நினைச்சிட்டீங்க. ஸோ சாதனை கிடையாது, சாகசம் அப்படின்றதான். நீங்க செஞ்ச மறக்க முடியாத சாகசம் என்ன அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: பொன்னேரி ஜெயண்டல இருந்து கலியமர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான்லாம் பாத்தி நிறைய சாகசம் பண்ணிருக்கேன் சார். படியில இருந்து சரசரன்னு பூச்சின்னு வருவேன். ஒருவாட்டி ஃபேன் ஓடி, ஃபேன் ஓடி இருந்தீங்களா சின்ன வயசுல, கையில நீ பாத்துவேன். ஒருவாட்டி அடே கையில அடே
0: அடேன்ல விரல வச்சு பண்ணிருக்கீங்க?
4: ஆமா, விரல் வச்சு தடவிட்டே வரும் பாருங்க. ஒரு வாட்டி பக்கம் முன்னாடி செய்யும்போது
0: எவ்வளவு ஜாலியா சிரிச்சுட்டு சொல்றீங்க பாத்தீங்களா?
4: பாட்டு ஊத்து ரத்தம் சீவிக்கணும்
0: ஏதோ பைப்ல தண்ணி ஊத்துற மாதிரி சொல்றீங்களே.
4: ஆமா, என்ன பண்றது, அதெல்லாம் ஒரு சாகசம் தான்.
0: கண்டிப்பா அந்த வயசுக்கு அது பெரிய சாகசம் தான். அப்போ அதாவது இப்ப பாக்கும்போது சாகசம் தான், அப்ப பாக்கும்போது சேட்டா பண்ணிருக்கீங்க பயங்கரமா.
4: ஆமா ஆமா. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, டிராக்டர்ல கரும்பு உடச்சிட்டு போனேன்.
0: பயங்கரமான ஆளா இருப்பீங்க.
4: சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணிட்டு

0: அது ஒரு மனுஷனாரும் எல்லாரும் பண்ணிட்டுதான் வருவாங்க, கொஞ்சம் ஓவரா சேட்டதான் பண்ணிட்டேன். ஒரு வாய்ஸ் பேசணும்னு ஆசை பாக்குறேன், ஒரு வாய்ஸ் மிமிக்ரி பண்ணிட்டு போனேன், எப்பவும் வந்தாலும் பண்ணிட்டு போவேன். இன்னைக்கு பாக்கிரா சார் அவர்கள், ஏன்னா அவர் ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த வாய்ஸ் தான்.
1: ஐயோ சந்தோஷம், என்ன பெரிய சந்தோஷம் பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் சார் கிட்ட பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை, நானும் என்னை பத்தி நிறைய படம் எடுத்து வச்சிருக்கேன், அந்த படம் எல்லாம் நிறைய பாருங்க. ரொம்ப சந்தோஷம், வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி
0: சார,
2: நன்றி, தேங்க்யூ. எஸ், இந்த மாதிரி தான் நான் கேட்கறேன், இந்த மாதிரியான சாகசங்கள் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, அதான் இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாதுங்க. லைஃப்ல எவ்வளோ நாளானாலும் இந்த சாகசங்கள் நான் செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல், சிவா மனசில் சக்தி படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. யுவன் குரலில் நாமத்துக்குமார் வரிகளை, யுவன் சங்கர் ராஜாவுடைய சில சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
3: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
2: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
3: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
2: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: 8:21 கடந்து போயிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச மறக்க முடியாத சாகசம் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க. 58 இருக்கும். அப்ப இந்த டூர் போன இடத்துல வந்து கேதார்நாத், பத்ரிநாத் அதெல்லாம் அந்த ஆன்மீக டூர் அதுல போனப்ப கேதார்நாத்துக்கு காத்தால 9-10 மணி அப்படி இருக்கும். நடந்தும் போகலாம், குதிரை மேலையும் போகலாம்னாங்க. சரி, நம்ம நடந்து பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அசட்டு தைரியம்னு தான் சொல்லணும். அப்படியே ஒரு 1.5 லிட்டர் லிம்காவோ என்னமோ கையில வாங்கிட்டான். அது எப்படி போனோமே எனக்கு தெரியல. அது எப்படி போனா
0: ட்ரெக்கிங் பண்ணிருக்கீங்க?
1: 5 மணி சாயறச்சு, அதுதான் நான் சாகசோன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: 5 மணி சாயறச்ச நடக்கும்போது போய் அப்பாடான்னு போய் சாமி கிட்ட உழுந்து அழகா சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தது வந்து என்னோட வாழ்நாள்ல மறக்கவே முடியாது.
0: சூப்பர் சூப்பர், பெரிய சாகசம் தான் பண்ணிருக்கீங்க. நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, நான் வேலூர் மாவட்டம் கற்பனை சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: நான் லைஃப்ல செஞ்ச சாகசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரெக்கிங் அப்படிங்கறத பண்ணேன் ப்ரோ.
0: எங்க பண்ணீங்க?
2: த்ரில்லாவும் இருந்தது. அந்த ஒரு வாட்டி தான் என்னுடைய லைஃப்ல பண்ண, அது எனக்கு என்னமோ ஒரு பெரிய சாகசம் மாதிரி இருந்தது. ஸ்டீப்பான ஸ்லோப்ஸ், அங்க சுத்தி சுத்தி சுத்தி ஒரு பைக் ரைடும் போனேன். ஊட்டியில வளைந்து நெளிந்து
0: ஊட்டியில போனீங்க ட்ரெக்கிங்?
2: ரொம்ப சாதனையா இருந்தது. நார்மல் ரோட்ல வண்டி ஓட்டுறது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். அதுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ஹில்ஸ்ல அப்படியே வண்டி ஓட்டுறது, அந்த ட்ரெக்கிங் அப்படிங்கற ஒரு விஷயம் செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் நினைச்சா ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராவும் இருக்கு ப்ரோ.
0: ஓகேங்க, ஓகே சூப்பர். அடுத்து இன்னொரு சாகசம் பண்ணுங்க.
2: ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம் சந்திரசேகர், எல்லாரும் வாட போலான்னு. என்னோட ஃப்ரெண்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனாலதான் அந்த சாகசமும் நான் நிகழ்த்தினேன். இல்லைன்னா எனக்கு தோணிக்கவே தோணிருக்காது, எதுக்கு ரிஸ்க் அப்படின்ட்டு.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: தேங்க்யூ தேங்க்யூ கௌதம் ப்ரோ,
0: நன்றி. வணக்கம். ஓகேங்க, ஓகே ஓகே. ஆனால் நம்ம இன்னைக்கு இது சாகசம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது சாகசம் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? மறக்க முடியாத சாகசம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகேங்க ஓகே, ஓகேங்க ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்,
1: நான் வந்து லலிதா பேசுறேன், ஐனாவரம்ல இருந்து.
0: சொல்லுங்க.
1: எனக்கு 27 இயர்ஸ் இருக்கும்போது பெயிண்ட் அடிக்கிறதுக்காக, வெயிட் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பெயிண்டரை கொண்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தொடங்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, யூஷுவலா அவர் கொஞ்சம் தண்ணி அடிக்கிற டைப்பு, அப்ப அதுக்காக போயிட்டாரு. அவரு வருவாரு வருவாரு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு வரவே இல்லை. அப்புறம் ஒரு 12:30 இருக்கும் போது நான் என்ன பண்ண, அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து ஃபுல்லா கேட்டுக்கு நானே அடிச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே
0: இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு.
1: ஆமா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவர் என்ன கேக்குறாரு, என் வேலையை நீங்க எப்படி இன்னொருத்தர் குடுக்கலாம், நான் சொன்ன நானே தான் பண்ணேன், நீ எனக்கு சம்பளம் குடுத்துட்டு போன. டுடே ஐ அம் 75 சார், நான் சொல்றது 27 இயர்ஸ் இருக்கு.
0: உங்களுக்கு 27 இருக்கும் போது?
1: யா
0: அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல.
1: சாகசம் தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா, நமக்கு தெரியாத ஒண்ணு பண்றதே சாகசம் தானே.
1: ரியலி சார்,
0: சூப்பர்ங்க, சூப்பர்.
1: நான் வந்து இந்த பம்ப் எல்லாம் கூட ரிப்பேர் பண்ணுவேன்.
0: ஆஹா, நிறைய வித்தை வச்சிருக்கீங்க போலயே.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதுல.
0: சூப்பர் சூப்பர், நன்றிங்க, நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: Thank you very much.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சார், திருநெல்வேலூர் கணபதி சார்.
0: சொல்லுங்க, நீங்க என்ன சாகசம் பண்ணிருக்கீங்க, மறக்கவே முடியாத சாகசம்னா என்ன சொல்லுவீங்க?
2: ஆமா சார், ஆமா சார், நான் சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் எடுத்து சும்மா போனேன், கடல் பக்கமா போனேன். கடல்ல யாருமே இல்ல, என் கூடவும் யாருமே இல்ல, கடல்ல போய் குளிச்சுட்டு வந்தேன் சார்.
0: சின்ன வயசுல
2: பயங்கரமா. ஆமா சார், ஒரு கொஞ்சம் ரிஸ்க் இருந்தது அப்போ. எப்படியோ தப்பி வந்தேன்.
0: ஆஹா,
2: ரொம்ப சொல்லுக்கு போயிட்டேன், எப்படியோ தப்பியேன்.
0: ஜஸ்ட் மிஸ்ல வந்திருக்கீங்க, சாதாரணமா சொல்றீங்களே, கடல்ல போய் இறங்கிட்டு சாதாரணமா சொல்றீங்க, ஆனா இது பெரிய சாகசம் தாங்க.
2: அப்போ இருக்கீங்க, எனக்கு சாதாரணமா அது.
0: சாதாரணமா கடல்ல இறங்குறது? ஓகேங்க, ஓகே, நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி.
0: சூப்பர், இந்த மாதிரி இந்த மாதிரியான சாகசங்கள் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் யோசிச்சு வைங்க, மறக்கவே முடியாத நீங்கள் செஞ்ச சாகசங்கள் என்னென்ன அப்படின்றத அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். குட்டி படத்துலேருந்து கே பாடின பாடல் விவேகா வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டடைந்துருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நீ கோரினால்
2: எட்டு மணி 34 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நீங்கள் செஞ்ச மறக்க முடியாத சாகசம் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
3: சிவா ஃப்ரம் மறந்தனக்கர்.
2: சொல்லுங்க.
3: ஸோ எனக்கு இது ஒரு 8 வயசு இருக்கிற நடந்த ஒரு
2: இன்சிடென்ட்.
3: ஆக்சுவலி எங்க வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அது வந்து ஒரு சின்ன கேணியில விழுந்துச்சு, ஒரு 10 feet இருக்கும். ஸோ அது பக்கத்துல கேட்டோம், ஹெல்ப் யாரும் வரல. ஸோ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன கயிறு கட்டி உள்ள இறக்கிட்டாங்க.
2: ஓ, வீட்லயே?
3: ஆமா, பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல. ஸோ இறங்கும் போது ஈஸியா போயிட்டு ஏறதுக்கு தெரியல, 8 ஏஜ் ஒரு 8 இயர் தான் இருக்கும். ஸோ எப்படியே அப்புறம் மேல அவங்களே கயிறு அப்படியே கட்டி இழுத்துட்டாங்க, மேல தூக்கிட்டாங்க, குட்டியெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் ஆட்டுக்குட்டிய. ஸோ அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது, ஏன் மொத்தம் சின்ன பசங்க 10 ஏஜ் 11 ஏஜ் அவங்க ஏன் வரலன்னு தெரிஞ்சுன்னா, அது அந்த கேணியில வந்து ஒரு

0: ஃபேமிலிஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு.
1: ஓ
0: ஸோ அதனால வெளில வந்ததுதான் தெரிஞ்சது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் சைடே போக மாட்டோம், அது மாதிரி நடந்துச்சுன்னா அந்த வயசுல கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக
1: இருக்கு. 8 வயசுல பண்ணிருக்கீங்களே, அதானே பெரிய விஷயம்.
0: ஆமா, எனக்கு இறங்க தெரியல. ஆக்சுவலி இறங்கும் போது ஈஸியாக போயிடலாம், ஏறும் போது அந்த ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்டாக பண்ண முடியும்.
1: ஆமா,
0: உள்ளே சிக்கிக்கிட்டேன்.
1: ஆனா கையில் வந்துட்டீங்களே, இது பயங்கர த்ரில்லிங்கான சாகசமா இருக்கு. சூப்பருங்க, சூப்பர். நன்றி நன்றி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம்
2: வணக்கம். ஹலோ
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: ராமாபுரத்துல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன சாகசம் செஞ்சீங்க? மறக்கவே முடியாது.
2: நான் செஞ்ச சாகசம் வந்து ஒரு வீடு பத்திட்டு எரியுது சார். எரியும் போது எல்லாம் வெளியில தண்ணி ஊத்துறாங்க. நான் உள்ள போய் தண்ணி ஊத்தி அதை அணைச்சேன். இல்லைனாக்க அந்த வீடே பத்திட்டு எரி சுத்தமா தெருவே எரிஞ்சு போயிருக்கும்.
1: ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க.
2: 50 மூட்டை நெல் அன்னைக்கு தான் முதல் நாள் தான் அடிக்கி வச்சிருக்காங்க.
1: ஓகே, அந்த வீட்டுக்குள்ள.
2: ஆமா, அந்த வீட்டுக்குள்ள 50 மூட்டை நெல் இருக்கு. அது லயனா எல்லாம் வந்து எல்லாம் வைக்கோல் போட்ட வீடு எல்லாம். அது குடிச்சிருந்தா எல்லாம் லயனா எல்லாமே பத்திட்டு எரிஞ்சிருக்கும். உள்ள நான் போய் அணைக்கலன்னு சொன்னா அந்த தெருவே காலி.
1: ஆஹா, பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க நீங்க. சாகசந்தன்ற தாண்டி எவ்வளவு பேர், எவ்வளவு வீடுகளை காப்ப, வீடுகளை விட்டு மனுஷங்களை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும்.
2: அந்த தீ காயம் எல்லாம் வேற இருந்தது.
1: அதெல்லாம் வீர தழும்புகள்.
2: பெரிய விஷயமே கிடையாது. அந்த ஊரே அப்படியே கையெடுத்து கும்பிட்டாங்க.
1: அவ்வளவு பேருக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க, பாத்துக்கோங்க.
2: ஆமா சார். ஆஹா,
1: உங்க தைரியத்தை பாராட்டலாம். சூப்பர், நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி சார், நன்றி.
1: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: கோவூர் லவ்லி சார்.
1: போரூர்ல இருந்து?
3: கோவூர் லவ்லி. கோவூர்ல?
1: கோவூர்ல இருந்தா? ஆ சொல்லுங்க.
3: ஆமா சார், லவ்லி சார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது தென்னை மரத்துல தேன் கூடுன்னு சொல்லி அது கொளுத்திட்டேன் சார். தென்னை மரத்தை கொளுத்திட்டேன் சார்.
1: ஐயோ, தென்னை மரத்தையே கொளுத்திட்டீங்களா?
3: ஆமா சார். பத்தி நல்ல சம்மர் டைம், நல்ல டைம். எனக்கு ஒண்ணு தெரியாது, பஞ்சு பஞ்சா இருந்தது மொத்தமா செத்துருச்சு.
1: வணக்கம்
4: கௌதமரே, இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நலம் அறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சூப்பர், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா சேமமா இருக்கிறோம். நீங்க மகிழ்ச்சியாட்டு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க.
4: அப்புறமா ஒரு சொல்லிய சகோ, என்னோட பசங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில இருந்து பட்டம் வச்சுட்டு இருந்தாங்க. கைத்து கைத்து கேஐடி பட்டம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பட்டம் வந்து காட்டுல சுழந்து வீட்டுல இருந்த அந்த பின்பக்கம் இருந்த மாமரத்தை மேல சிக்கிடுச்சு. பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாங்க. பட்டம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அழுதாங்க. ஏன்னா வந்து சம்மர் சீசன் பாத்தீங்களா, அந்த டைம்ல விட முடியும். அப்படி இருக்கிறதே வந்து எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த மரத்துல வந்து நிறைய அந்த அந்த எறும்பு மாதிரி ஒரு பூச்சி, இங்க வந்து நாங்க வந்து இதுன்னு சொல்லுவோம். அந்த அதுக்கு வேற பெயர் சொல்லுவோம். அந்த பக்கம் எனக்கு அது எறும்பு, அந்த எறும்பு வந்து நிறைய இருக்கும் அந்த மரத்துல. அப்புறம் என்ன பண்றதுக்கு, ஒரு குச்சியில வந்து துணியை கட்டி அதுல வந்து எண்ணெயை விட்டு அதுல பந்தம் மாதிரி வச்சுட்டு, அப்புறம் அந்த மொட்டை மாடியில இது மேசை, அதாவது மர மேசையை போட்டு அதுக்கு மேல ஒரு மர ஸ்டூலையும் போட்டு அதுக்கு மேல அந்த கொப்பை பிடிச்சு ஏறி ஏறி அந்த அது இதையும் கையில பிடிச்சுக்கிட்டே வலது பக்கம் கையில வந்து இந்த தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பூச்சிகளை தொல்லை வந்து அது கடிச்சு அது ஒரு விஷம் மாதிரி இருக்கும், கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது. அப்புறமா அது மேல ஏறி ஏறி எடுத்து அப்புறமா அந்த கைத்தை மிதமா எடுத்து, ஏன்னா அது அது பிஞ்சு போயிடக்கூடாது பார்த்தீங்களா, டேமேஜ் ஆனா பிள்ளைங்களுக்கு அதை விட ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அது ரொம்ப லாபகமா எடுத்து நானும் இந்த உயிர் தப்பிச்சேன் பிழைச்சேன்னு சொல்லிட்டு இறங்குறச்சையும் மெதுவா தான் இறங்கி அப்புறம் அந்த கைட்ட அவங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு பெருமூச்சு விட்டேன்.
1: பட்டதுக்காக குழந்தைங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க.
4: ஆமா, நீங்க சாகசம் சொன்னீங்களே, நிறைய பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு மனசுல தோணுச்சு, இதுதான் தோணுச்சு. நீங்க சர்க்கஸ் பத்தி எல்லாம் சொல்லுறீங்க, இது சர்க்கஸ் மாதிரிதான் இருந்தது.
1: இல்ல இல்ல, சர்க்கஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அந்த மாதிரி. பட் இது பெரிய சாகசம் தான். கண்டிப்பா கண்டிப்பா
4: பெரிய. இது அந்த மாமரம் உயரமா இருந்து பாத்தீங்களா, அதனால வந்து அப்புறம் அந்த டைம்ல இருந்து அன்னைக்கு சண்டேனால வந்து எந்த கூலியும் வரமாட்டாங்க. அதனாலே நானே அந்த சாகசத்தை புரிஞ்சுட்டு அதை சொல்றதுக்கு கௌதமர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொல்றீங்க.

0: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். சூப்பர், எவ்வளோ அழகாக எல்லாரும் வந்து ஸ்டோரி சொல்லிங்க. எப்படியோ வந்து கதை கேட்குற மாதிரியே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். இப்போது அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ஆடுகளம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், பிரசாந்தினி எல்லாரும் சேர்ந்து பண்ணுற சூப்பரான பாடல். ஸ்னேகன் வரிகளில் ஜிவி பிரகாஷ் குமாருடைய இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: 8:46 கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்
3: சார். யாருங்க இந்த கால்
4: பண்ணுறேன் சார்?
3: சொல்லுங்க, நீங்க செஞ்ச மறக்க முடியாத சாகசம்னா என்னது?
4: என்னுடைய மறக்க முடியாத சாகசம் வந்து, ஸ்கூல்ல படிக்கும் போது சாப்பாட்டு நேரத்துல வந்து குளிக்கலான்னு போனோம் சார். சாப்பிட்டு முடிச்ச முடியாது, பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்காக கிணத்துக்குள்ள போய் இறங்கி கழுவோம். அந்த நேரத்துல வந்து போகும்போது உள்ளுக்க பார்த்தா மூணு காசு, அப்ப மூணு காசு அடியில இருக்குது, கீழே கிடக்குது, மேல வரைக்கும் நல்லா தெரியும். அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், பாக்குறது கிட்ட இருந்தது. எல்லா பசங்களும் சேர்ந்து யாரும் காசு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவும் அந்த ரெண்டு மூணு வந்து எடுத்துட்டு முங்கிட்டு முக்கிட்டு அந்த காசு எடுக்காம வந்துடுறானுங்க. நான் வந்து தைரியமா வந்து உள்ளுக்கு போனா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தது, போக போக ஆழம் போய்கிட்டே இருந்தது. மூச்சு அடக்கி எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டு வந்தேன். எடுத்து பார்த்தா பெரிய காசா இருந்தது, 3 பைசா. அந்த காசு எடுத்ததை என்னால மறக்க முடியாது. அதே மாதிரி சைக்கிள்ல ஓட்டும் போது கை பிடிக்காமயே ஆண்பரை விட்டு ஓட்டுவேன் சார். அந்த மாதிரி சாகசங்களை நல்லா ஸ்கூல்ல எல்லாம்
3: அப்பவே பண்ணிருக்கீங்க. நல்லா அப்பவே அப்படி அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யாரு?
5: சார், நான் போரூர் பண்றேன்.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
5: அதாவது எங்க ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் எப்பவுமே எங்களுக்கு ஏதாவது காசு கொடுப்பாரு. காசு கொடுத்தா சும்மா கொடுக்க மாட்டாரு, எங்களை ஏதாவது சாகசம் பண்ண சொல்லிதான் அந்த காசு தருவாரு. 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் அப்படின்னு தருவாரு. அப்ப வந்து ஒரு போட்டி வச்சாரு, எப்படின்னா 2-3 போட்டி வச்சிருந்தாரு. அதுல 2 இதுல நான் ஜெயிச்சேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கையை 2 கீழே வச்சுட்டு காலை மேல தூக்கி வச்சுட்டு நடக்க சொல்லுவாருங்க, நடப்போம் இல்லையா. அதுல ஒரு நாங்க ஒரு 5-6 பசங்க கிட்ட இருந்தோம், 6 பசங்க நடந்தோம். அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு. அதுல இப்ப அந்த நடந்து போ, அதை குறிப்பிட்ட தூரம், இங்க இருந்து இவ்வளவு தூரம், அது வந்து இப்ப ரொம்ப கிராண்ட் கிடையாது. சும்மா ஊருக்குள்ளே பண்றேன், நாங்க அவங்களுக்குள்ள பண்றது. இது வந்து இது திருவிழா மாதிரி எல்லாம் கிடையாது, சும்மா காப்பு கொடுத்துருக்கா யாராவது பண்ணி சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சைக்கிள்ல வந்து ஒரு கால கடல்ல வச்சுக்கணும், அந்த பெடலையும் ஃபுல்லா மிதிக்க கூடாது, பாரி பாரியா மிதிக்கணும். அப்படியே அந்த சைக்கிளை ஓட்டி கொண்டாந்து அந்த கோட்டுக்கிட்ட ஏட்டணும்.
3: இது விதமா பண்ணிருக்கீங்க போலயே.
5: ஆமா, அதுலயே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் 2-3 போட்டி இந்த குனிய வச்சு மேல அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் 2 தோத்துட்டேன் நான். அதாவது ஹைட்டால ஆள வச்சுட்டு ஓடி வந்து அப்படி அவங்கள முதுல வச்சு மேல தாண்டுவாங்க இல்லையா, அதுல நான் விழுந்துட்டேன். குப்புறம் விழுந்து தலையில அடிபட்டு இல்ல. அவரு வந்து எப்படின்னா, எங்களுக்கு ஏதாவது ஒன்று பிராக்டிஸ் கொடுத்துட்டு தான் காசு தருவாரு,
3: சும்மா கொடுக்க மாட்டார்.
5: ஆமா, சும்மா கொடுக்க மாட்டார் அவரு. நம்ம அவருக்கு ஒரு ஆசை அருமே செய்வாரு, எப்ப வாரத்துல ஒரு நாள் பண்ணுவாரு. அது இந்த 2 விஷயம் நான் சாகசம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த கையை கீழே வச்சுட்டு மேல நடக்கிறது ரொம்ப,
3: அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சின்ன வயசுல நீங்க பண்ணிருக்கீங்க.
5: அப்போ ஒல்லியா இருந்தேன், 10 வயசு. இப்ப எல்லாம் இருக்கிறதுக்கு நான் நேராக நடக்க முடியல.

0: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி
1: நன்றி
0: பகிர்ந்ததுக்கு,
1: நன்றிங்க சார்,
0: நன்றி
1: நன்றிங்க.
0: நன்றி. எஸ், எல்லாரும் ரொம்ப அழகாக சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு பாடல் வருது, பாடல் கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசுவோம். களவாணி படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் எஸ் எஸ் குமரனுடைய சில கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

0: 8:53 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வந்த ரெண்டு பேரும் கட் பண்ணிட்டாங்க. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச மறக்க முடியாத சாகசம் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பெண்தோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, நீங்க செஞ்ச மறக்க முடியாத சாகசம்?
1: எங்க பெரியமா விட்ட மூட்டு கொடுத்தேன் பெரிய சாதனை ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன.
0: சூப்பர் சூப்பர்.
1: எடுக்க அதிசயமா இருக்கு.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி.
1: நன்றியா நன்றியா.
0: வணக்கம். வணக்கம்
2: சார். கேக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க
2: சார். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பச்சை மலை இருக்கு சார், மலை. அது எங்க பாட்டி சின்ன வயசுல நான் பரண்டன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா சார், ஒரு செடி.
0: ஆமா.
2: அதை வந்து எடுத்து வர சொன்னாங்க, நான் தைரியமா போய் எடுத்து வந்துட்டேன் சார், தனியா போய்
0: சின்ன வயசுலயே.
2: ஆமா சார், பெரிய சாதனை பண்ணிட்டேன் சார். இப்ப அதெல்லாம் போகாத பாம்பு எல்லாம் இருக்குன்னு. ஆனா இருந்து ஒரு பாறை கடையில அந்த இது புடுங்கும் போது உடும்பு இருந்தது, உடும்பு
0: சாகசம் சாதனை எல்லாமே வச்சுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க
3: சார். என்னோட சாகசம் சின்ன வயசுல பண்ணதுதான், சைக்கிளிங் பண்ணிருக்கேன் சார். திருச்சி டு பெரம்பலூர் வரைக்கும் பண்ணது.
0: ஓ, திருச்சியில இருந்து பெரம்பலூர் வரைக்கும்?
3: ஆமா, போயிட்டு ரிட்டர்ன் வந்துருக்கேன்.

0: கிணத்துல ரொம்ப நேரம் ஸ்விமிங் பண்ணுவேன், அது ஒரு சாகசம். நம்ம மேல இருந்து குதிக்கிறது சின்ன வயசுல பண்ணது, அதான் இப்ப எல்லாம் எதுவும் பண்றது
1: இப்போ இல்ல, எல்லாம் டச் விட்டுருச்சு.
0: ஆமா,
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி. ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் புரசேவாக்கம் சவுந்தரராஜன் சார்.
1: சொல்லுங்க.
2: கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு அது ஒரு சாகசம் தான் சொல்லலாம். எங்க வீட்டுக்கு மெயின் ரோடு வரும், வீட்டுல இருந்து முனையில மெயின் ரோடு, ஒரே டிராபிக், ரெண்டு பக்கமும் டிராபிக், ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் டிராபிக். என்னதான் பார்த்தோமா, பஸ் போற ரோடு பெரிய பாறாங்கல் நடுவுல நின்று, அதை எடுக்கிறதுக்கு யாரும் வந்து தாய்ங்களா பஸ் பாட்டு நிக்குது, இந்த பக்கம் நிக்குது. அதுக்கப்புறம் நண்பர்கள் கூப்பிட்டு வந்து அந்த பெரிய பாறாங்கல்ல தள்ளி ஓரம் தள்ளி விட்ட உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் பஸ்ங்க இந்த பக்கம் போறதுக்கு ஒரு வழி விட்டோம்.
1: எப்படியோ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, டிராபிக்கே கிளியர் பண்ணிருக்கீங்க.
2: ஒரு டிராபிக் கிளியர் பண்ண போலீஸ் யாரும் இல்ல,
1: நீங்களே களத்துல இறங்கிட்டீங்க.
2: ஒரு பாறாங்கல் இருக்குது, எடுத்ததுனால டிராபிக் போச்சு.
1: சூப்பர் சூப்பர்,
2: மகிழ்ச்சி சார்.
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகா
2: சொன்னீங்க.
1: ஹேமலதா, சூளை ரீஜா, மனோகரன், அதுக்கப்புறம் புரசேவாக்கம் சவுந்தரராஜன், கமலாவர்தன், நந்தோனிராஜ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், கோபி மயிலாப்பூர், வீரராகவன், பிரபாகரன், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், ரங்கராஜன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, ஏழுக்கிணறு அபுதாஹிர், அதுக்கப்புறம் ஹேமலதா, பர்வதவர்த்தினி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மதுரை சோ சண்முக சுந்தரம், அதுக்கப்புறம் கருப்பசாமி ரங்கசாமி, கண்ணன் பி, பொன்னியம்மன் மேடு வன்னிகணேசன், பண்ணைபுரம் மணிகண்டன், ராமகிருஷ்ண கோவிந்தராஜன், அதை தொடர்ந்து பிரபாகரன், இவங்களாரும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்த நேயர் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவு ஒரு பாடல் சிங்கம் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஷான் மேகா இணைந்து பாடியிருக்காங்க, விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: எழுதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமானாள். அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமாயிருந்தது. அன்று நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து கொண்டாள். எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின. எனக்கு சித்தப்பிரமை ஒன்றுமில்லை, அக்காதான் என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள். யானை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. என்னதான் நடந்திருக்கும்? தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேளைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றியிருக்க வேண்டும். அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடுநடுங்கி போயிருக்க வேண்டும். ஆயினும் யானை துதிக்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானைதானா இது? மேலே அம்பாரி இருந்தது. அந்த இருட்டிலும் சிறிது தெரிந்தது. இளைய பிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம். யானை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்கக்கூடும். அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பலமுறை பார்த்ததுண்டு. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் சேர்ந்து இம்மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ? எதற்காக? நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுத்தான். என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளைய பிராட்டி இம்மாதிரி செய்திருக்கலாம். பொம்மை முதலையை என் அருகிலே விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா? எப்படியாவது இருக்கட்டும். நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெருந்தவறு. இப்போது அக்காவின் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியாயிருக்கிறது! அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன! பொன்னியின் செல்வன் எங்கேயோ பத்திரமாயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமோ? இவ்வாறு எண்ணிய போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது. மனச்சோர்வுக்கு நேர்மாறான உற்சாக இயல்பு இப்போது அவளை ஆட்கொண்டது. யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற்படைகள் போய்க் கொண்டிருந்தன. மழை சிறு தூறலாயிற்று. பிறகு தூறலும் நின்றது. வானத்தில் மேகக்கூட்டங்கள் சிதறி கலைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருத்தத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்லுவதில் ஏதேனும் உண்மை இருக்குமா? தன் வயிற்றில் பிறக்கும் மகன் மூன்று உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா? வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ உற்பாதத்துக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக் கொள்ளுகிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? அப்படி என்ன உற்பாதம் நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் அந்த உற்பாதமா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன உற்பாதம் நடக்கக்கூடும்? இம்மாதிரியெல்லாம் வெகுநேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள். அவள் கண்விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளினங்கள் உதயகீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்து கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாயிருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்கார முன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யப்போவதாகச் சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி.
1: ஆமாடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை.
0: வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. அதில் இருவர் இருந்தார்கள்.
1: அக்கா, அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள்.
2: படகு தள்ளுகிறவன் சேந்தன் அமுதன். தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்றொரு நாள் விடுதலை செய்தோமே அவன். உட்கார்ந்திருப்பவள் பூங்குழலி.
0: வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது.
1: அக்கா, நான் இந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை, உள்ளே போகிறேன் என்றாள்.
2: என்னடி அவளை கண்டு எவ்வளவு பயம்! உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன?
1: நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ பயப்படாமல் சும்மாயிரு என்றாள் குந்தவை.
0: படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. யானை துதிக்க இலகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள்? இது குறித்து அவள்

0: இரண்டாவதாகச் செய்த ஊகம்தான் சரியானது. யானை துதிக்கையை சுழற்றி அவளை தூர எறியவில்லை, மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது. அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரி அணைத்து மடியில் போட்டுக் கொண்டாள். பிறகு முதன் மந்திரியும் பல்லக்கில் ஏறினார்.
1: தேவி, போய் வரட்டுமா? உன் பிரயாணம் இனிதா இருக்கட்டும், அதன் முடிவும் இனிதா இருக்கட்டும்
0: என்று சொன்னார். ஐயா, தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி.
1: கொடும்பாளூர் கோமகளை கோழை என்றாயே, அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை நான் பார்த்ததே இல்லை.
0: முன்னையெல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள், கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை.
1: எல்லாம் உன்னுடைய பயிற்சிதான். அந்த பெண் என்னை பயங்கர ராட்சதன் என்று எண்ணியிருப்பாள். போனால் போகட்டும், என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதற்காக எல்லாம் கவலைப்படுவதில்லை. போய் வாருங்கள் அம்மா.
0: இவ்விதம் முதன் மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் நாலு வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல, யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கிச் சென்றன. முதன் மந்திரி பல்லக்கு புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் மழை பிடித்துக் கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகையை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். மழை குறைந்து தூரல் நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கு நின்றது.
1: ஏன் நிற்கிறீர்கள்
0: என்று முதன் மந்திரி கேட்டார். சுவாமி, அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல தெரிந்தது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன். முதன் மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது.
1: ஆமாம், யாரோ கிடக்கிறதாகத்தான் தெரிகிறது, இறங்கி பார்க்கிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. சிவிகிலிருந்து இறங்கி அருகில் சென்றபோது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகும் சத்தம் கேட்டது.
1: யார் அங்கே
0: என்றார் அனிருத்தர். அதற்கு பதிலாக,
2: முதன் மந்திரி போல இருக்கிறதே
0: என்ற தீனமான குரல் கேட்டது.
1: ஆம், கேட்டது முதன் மந்திரி தான்.
0: இங்கே கிடப்பது யார்?
2: ஐயா, தெரியவில்லையா? நான் தான் மதுராந்தகன்.
1: இளவரசே, இது என்ன கோலம்? இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன நேர்ந்தது
0: என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டே முதன் மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயன்றார். முதன் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான்.
2: ஐயோ அப்பா, செத்தேன், என்னை தொட வேண்டாம், என் கால்கள் போச்சு போச்சு.
0: அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு,
1: இளவரசே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது
0: என்று கவலையுடன் கேட்டார்.
2: என் கால்கள் முறிந்தே போய்விட்டன, நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை.
0: முதன் மந்திரி திரும்பி பார்த்து,
1: அடே, பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள்
0: என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பின்னர்,
1: ஐயா, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன? தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே? தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போக துணிந்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே
0: என்றார்.
2: முதன் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம், யார் பேரிலும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது. ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கி கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இந்த சமயம் இங்கே வந்தீர்கள்.
1: ஏதோ தங்களுடைய தந்தை மகானாகிய கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்துக்கொண்டு பொறுத்திருங்கள். பல்லக்கில் தங்களை ஏற்று விடுகிறேன். மற்ற விவரங்கள் எல்லாம் நாதன் கோவிலில் அடியனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன்
0: என்றார் அனிருத்தர்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வானதியை தேடி போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு போவதா, இந்த போராட்டம் வந்தியத்தேவனின் உள்ளத்துல நடந்ததை பார்த்தோம். எதிர்பாராத விதமா ஒரு குட்டி சக்கரவர்த்திய சந்திக்கும்படியா நேர்ந்துடுச்சு. அன்னைக்கு கடம்பூர் மாளிகையில தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட பல மடங்கு விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனா என்ன பயன்? அந்த பள்ளிப்படை காட்டுல இருந்து வெளியேற முடியுமா? இந்த தருணத்துல ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அவன் சொன்னபடி

0: முதன் மந்திரி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற முன்ஜாகிரதை ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு வரோம். வானதிக்கு துணையா குந்தவை மதுராந்தகரை கவனிக்க தாமே களத்தில் இறங்கிட்டார் அனிருத்தர். இந்த கட்டத்தில் பள்ளிப்பட காட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னால காளாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமான்னு கேட்டான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான. அதை நினைவுபடுத்திப்போம். அதுக்கு தெரியாமலா என்ன அனுப்பினார், அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கார். அவரோட ஆள் தான் தீவிரத்தையை தூக்கி பிடிச்சு வேணுமென்னே குதிரையை மிரட்டி தறிகட்டு உட செஞ்சிருப்பான். தரையில் விழுந்த மதுராந்தகரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பாங்க. இந்நேரம் அநேகமாக ரதத்திலேயோ பல்லக்கிலேயோ ஏறி அனிருத்தர் தஞ்சையை நோக்கி போய்கிட்டு இருப்பார். வா, நாம் நம்ம வழியே போகலாம்னு சொன்னானே உற்பாதம், இச்சொல்ல ஆராய்வோம். பாதம் இதன் பொருள் அழிவு கேடு. உத் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு தோன்றுதல் என்ற பொருளை தருது. அதாவது உத்பாதம் என்பதன் அர்த்தம் அழிவுக்கான அறிகுறி, முற்குறி, கெடுகுறி, துர்க்குறி. இப்படி சத்குரு சர்க்குரு உற்பத்தி உற்பத்தி ஆவது போல உத்பாதம் உற்பாதம் ஆகுது. வடமொழியில் இத் என்கிற மெய்யெழுத்து பாவுடன் சேரும்போது தமிழுக்கு ஏற்ப இருன்னு மாற்றம் அடையுது. கொடும்பாளூர் கோமட கோழை என்றாயே என்று வியந்தார் அனிருத்தர். கல்கியின் சொல் விளையாட்டு திறமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கோ கோ உரை நடையில் இப்படி ஒரு மோனை நயம் அவருக்கு இயல்பாமையுது. நாதன் கோவில் குழந்தைக்கு தென்மேற்கே 8 கிலோமீட்டர், சோழ மாளிகைக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர். துவாபர யுகத்திலேயே நாதன் கோவில் என்கிற பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. நாதன் தலைவன், உற்சவர் ஜெகந்நாதன். இந்த நெடுங்கதைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரில் தோன்றி மேலும் பெருமை சேர்த்தவர் காளமேக புலவர். நினைச்ச மாத்திரத்தில் கவிப்பாட வல்ல இந்த ஆசு கவி பாடின சிலேடை பாடல்களில் நயமும் உண்டு நகைச்சுவையும் உண்டு. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
3: அண்ணன் ரேடியோ முன்னாடி உட்காந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
4: இத கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
4: அது சரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை.

0: என் இனிய
1: பொன் நிலாவே.
2: ஒன்பது மணி 16 நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், அனுராதா ஸ்ரீராம், ஃபெபி, அனுபமா எல்லாரும் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடிச்ச பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல். கலைக்குமார் வரிகள், எஸ்ஏ ராஜ்குமார் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல், பழனி பாரதி வரிகள, தேவா இசையில. 9:27 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் குரலில், பழனி பாரதி வரிகளில், தேவா இசையில் பாடல் அமைஞ்சிருந்தது. 9:40 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கண்ணெதிரே தோன்றினால் படத்திலிருந்து ஹரிணி பாடின பாடல், வைரமுத்து வரிகளில், தேவா இசையில் வந்துகிட்டே இருக்குது.

0: எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

9:52 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில. கேட்டணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. கேட்டு முடித்த பாடல் அது ஜீன்ஸ் படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உயிரிலே கலந்தது படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் துள்ளாத மனமும் தொள்ளும் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ராஜேஷ் குரலேசி ராஜ்குமார் இசையில கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

தெரிவிக்கலாம் நான் அந்த பாடலை ப்ளே பண்ண தயாராக இருக்கேன். 9444001033 9444001033 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். அந்த பாடல்களை ப்ளே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய முதல் நேயர் ஐயப்பந்தாங்கலேருந்து பழனி பாரதி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து தோழியா காதலி அப்படின்ற பாடல். ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பி வி பிரசாத் வரிகளில், விஜய் ஆண்டனியுடைய இசையில் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:06 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சிங்கபெருமாள் கோயிலிருந்து தியாகராஜன். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து கேட்டிருக்காரு, மலரே ஒரு வார்த்தை பேசு அப்படின்ன பாடல். ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில், சிவாசி இசையில் கேட்டடைந்திருங்க. விவேத் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:12 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து விருப்பப்பால் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கொல்லம்லேருந்து கணேஷ் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஏப்ரல் மாதத்திலிருந்து நெஞ்சே அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை விருப்பப்பாடலாக கேட்டிருக்காரு. ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் இணைந்து பாடியிருக்காங்க. தாமரை வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்ததையாரோ எடுப்பதையாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 18 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் ரமேஷ் மணிமங்கலத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்டிருக்காரு. பிரியாத வரம் வேண்டும் படத்திலிருந்து விடைகூடு அப்படின்ற பாடல் தான் அவர் கேட்டிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்து வரிகள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:23 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் அம்பத்தூர்லேருந்து கலைச்செல்வி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கோரிப்பாளையம் படத்திலிருந்து என்ன இந்த மாற்றம் அப்படின்ற பாடல். கார்த்திக் மதுமிதா இணைந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார், வரிகளை சபேஷ் முரளி, சில வந்துட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:29 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து விருப்பப்பால் கேட்டிருக்கக்கூடிய நேயர் பொன்னேரியிலிருந்து கலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாறா படத்திலிருந்து யார் அழைப்பது அப்படின்ற பாடல். சித் ஸ்ரீராம் குரலில் தாமரை வரிகளில் ஜிப்ரானுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

10:33 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கொடுங்கையூர்லேருந்து ராஜ்குமார் கேட்டிருக்காரு. எங்கள் அண்ணா படத்திலிருந்து முதன் முதலாக அப்படின்ற பாடல் விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் தாமரை வரிகளில் தேவாயசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 39 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் செல்வக்குமரன் செனீர்குப்பம் பூந்தமல்லியிலிருந்து கேட்டிருக்காரு. அவருக்கு கேட்டிருக்கக்கூடிய பாடல் அபயும் நானும் படத்திலிருந்து வா வா என் தேவதி அப்படின்ற பாடல். மது பாலகிருஷ்ணன் குரலில் வித்யாசாகருடைய இசையில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்க. விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:44 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் நேயர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். திருமழைசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்விதா, தோஹித், அரசன், நிலானி இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிலாவேவா படத்திலிருந்து நிலவே நிலவேன்ற பாடல். விஜய், அனுராதா, ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள் வித்யாசாகருடைய இசையில் கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:49 நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சிவசுப்பிரமணியம் கோவை மாவட்டம் புதூர்லேருந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அரங்கேற்ற வேளையிலேருந்து ஆகாய வெண்ணிலவே அப்படின்ற பாடல். கேஜேஎஸ் தாஸ் உமாரமணன் இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ்ஃபன் 102.3.

10:55 நெருங்கிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக கிழக்கு தாம்பரத்திலேருந்து நெடுஞ்சழியன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. சின்ன கவுண்டர் படத்திலேருந்து முத்துமணி மாலை அப்படின்ற பாடலை கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்காங்க. ஆர் வி உதயகுமார் வரிகளை இளையராஜாவுடைய சில நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் FM 102.3, ரெயின்போ FM 101.4, திருச்சி FM 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதிரடி படை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சித்ரா அவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரலில் காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையெல்லாம் பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:08 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையெல்லாம் பாடல் இதோ.

வீரா திரைப்படத்தில் இருந்து மனோஜ் சித்ரா இவங்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:19 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஆசை திரைப்படத்தில் இருந்து தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகள்ல உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: நேரம் 11:30 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சராம்மா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதா முடிச்சிருச்சான்.

தேவா திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரலில் வாலி அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: என்ன டைம்?
1: பரவாயில்ல,
2: நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: வருது காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுளை ராகத்தில் சுவாதி திருநாட்டுத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: என்று விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஷியாமலா சிவராமன் அவர்களின் குரலில்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தபல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.